0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கூட்டத்தில் கோயில் புறா

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
2: யார் அதிகம் பேரை சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் 4 கால்களால் நடப்பவர்கள்தான். தன்னையும் தன் உள் ஒளியையும் மட்டுமே நம்புகிறவர்தான் உயர்வின் மடியில் உட்கார முடியும். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. விலைவாசிகள் ஏறி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனிதனின் மனதில் எழக்கூடிய முதல் எண்ணம் பணம் பற்றிய எண்ணம் தான். வருவாய் போதவில்லை, போதிய பணம் இல்லாமல் எப்படி வாழ்வது, எப்படி முன்னேறுவது, இந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுது. இந்த குறைகளை சரி செய்ய 2 வழிமுறைகள் இருக்குது. 1, தேவைகளை குறைத்து வாழ்வது. இன்னொன்று, நமது திறமையை, மூளையை, உழைப்பை நல்ல முறையில் பயன்படுத்துவது. இந்த 2 விஷயங்களையும் முறப்படி செஞ்சுட்டு வந்தாலே தேவைக்கு அதிகமா கையில பணம் இருக்கும். தேவைகளும் ஆசைகளும் மனிதனை வாழ வைக்க கூடியது. தேவை இல்லாதவர்கள் வாழ விரும்புவதில்லை, ஆசை இல்லாதவர்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதில்லை. ஆனா அதே தேவைகளும் ஆசைகளும் அதிகமாயிடுச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கை கசப்பா மாறிடும். எச்சரிக்கையோட இருக்கணும். நம்மளால என்ன செய்ய முடியுமோ அது பத்தி தான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள், நம்மளால முடியாத விஷயங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் இதெல்லாம் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம மனசு களைப்படைஞ்சிடும். உடல் களைப்படைஞ்சிட்டா தேட்டிட முடியும், மனசு களைப்பாயிடுச்சுன்னா தேற்றுவது கடினம். மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கவலைப்படுறதாலதான் வாழ்க்கை வீணாயிடுதுன்னு சொல்றாரு பேராசிரியர் பிராங்க்லின். அவருடைய கருத்து என்னன்னா, என்னை தவிர இந்த உலகில் மற்றவர்கள் எல்லாம் பார்வையற்றவர்களா இருந்தால் எனக்கு கார் வேண்டாம், நல்ல உடை வேண்டாம், நாற்காலி வேண்டாம். ஆக நம்மளுடைய தேவைகளும் ஆசைகளும் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்றத நல்லா சிந்திச்சு முடிவெடுக்கணும். தேவையில்லாத வீண் ஆடம்பரங்களை முடிஞ்சவரை ஒதுக்கி தள்ளிடணும். இதயம் பலவீனமா இருந்தா வேடிக்கையான விஷயங்கள் கூட வேதனையை தரும். ஆக இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்னல்கள், ஏமாற்றங்கள், பகைமை, பற்றாக்குறை இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றது முக்கியம் கிடையாது. என்ன மாதிரியான சூழல் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், தோல்வி அடைஞ்சிட்டாலும் அதை தயங்காம தாங்கிக்க கூடிய மன வலிமை தான் இன்றியமையாத ஒன்று. அதுக்குன்னு சில வழிமுறைகள். முதல்ல எல்லா அறிஞர்களும் சொல்றது போல நமக்குள்ள தன்னம்பிக்கை வேணும். நான் வலிமையான இதயம் படைத்தவன், என்னால் எதையும் தாங்கி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு பழக்கம் நமக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது, என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்ற மனப்பான்மையை விட்டுட்டு என்னால எல்லாமே செய்ய முடியும், செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு நமக்குள்ள தன்னம்பிக்கை விதைய விதைச்சிடணும். இததான் வள்ளுவர் சொல்றாரு, சுமை இழுக்கக்கூடிய காலை மண்டியிட்டும் மூக்கு ஒன்றியும் மணலில் செல்வது போல உலகத்தில் துன்பத்திற்கு நடுவே முன்னேறி சென்று வளரும் இன்பத்தை போல இணையானது வேறு ஒன்றுமே இல்லை. ஆக நம்ம வாழ்க்கையில நமக்கு உருவாகிறது எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் சரி, அதற்கான விடைய நமக்குள்ளதான் தேடி பார்க்கணும். நம்ம அறிவுல கிடைக்காத விடைகள் வேற எங்கேயுமே கிடைக்காது. ஆக வாழ்க்கையில சிக்கல்கள் ஏற்படும் போது நமக்கு தேவையானது தெளிவான மனமும் எதையும் நம்மால் சமாளிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையும்தான். ஆசையோடையும் நம்பிக்கையோடையும் செயல்பட தொடங்கினாலும் திடீர்னு நம்பிக்கை தகரும், சோர்வு ஏற்படும், மலைப்பா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுடைய பலவீனங்களை பத்தி சிந்திக்க கூடாது, மற்றவங்களோட நம்மளை ஒப்பிடக்கூடாது. தனித்தன்மை வாய்ந்த நபர் நாம, நமக்கு நிகரா யாருமே இல்லை அப்படின்ற எண்ணம் உருவாகணும். என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் உண்டு இல்லைன்னு பளிச்சுன்னு பதில் சொல்லணும். யோசிக்கிறேன், முடிஞ்சா செய்யறேன், இந்த மாதிரியான நல்வல் பதில்கள் சொல்லக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் ஒத்தி போடக்கூடாது. சின்னஞ்சிறு பகுதியவாது இன்னைக்கே ஆரம்பிச்சிடணும். நம்மளுடைய பலம், பலவீனம் இதெல்லாம் பத்தி யோசிச்சு பலவீனங்களை ரகசியமா வச்சுக்கிட்டு பலங்களை மெருகேற்ற கத்துக்கணும். நேரத்தை வீணடிக்க கூடாது, எப்பவும் பயப்படாம தைரியமா இருக்கணும், கடுமையா உழைக்கணும், திட்டம் போட்டு செயல்படணும், பயம் இல்லாத நபர்களோட பழகக்கூடாது. நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல பழகணும். சீக்கிரமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைவுகள் நீங்கி பலமாக நம்மளுடைய தேவைகளை அடைந்து வாழக்கூடிய நல்லதொரு சூழ்நிலை உருவாயிடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் என் கே எஸ் ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கக்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் எம் கே எஸ் ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
1: கல்யாணம், காதுகுத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங், வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
2: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
4: அள்ளிட்டு போங்க
5: அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
7: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
8: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி கூடா ஒழுக்கம், அதிகாரம் 28, குறள் எண் 273. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம், புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. மன வலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் வலிய தவத்தோற்றம் பசு புலியின் தோலை போர்த்தி சென்று பயிரை மேய்வது போன்றதாகும். கெட்டவன் நல்லவன் போல நடிப்பது பசு புலியின் தோலை போர்த்தி கொண்டு மேய்ந்தது போலாகும் அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான கதை ஒன்றையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு இளம் துறவி, முற்றும் துறந்த துறவியாக மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையடி வாரத்துல நதிக்கரை ஓரமா தவம் பண்ண உட்கார்ந்தாரு. முதல் நாள் அவருடைய தவம் நல்ல முறையில் முடிந்தது. இரண்டாவது நாள் அந்த நதிக்கரைக்கு ஒரு அழகான இளம் பெண் தண்ணீர் எடுக்க வர்றாங்க. அந்த பெண்ணை பார்த்ததும் அவருடைய தவம் அன்னைக்கு களைஞ்சிடுச்சு, மனசை ஒருமுகப்படுத்த முடியல. அதனால என்ன பண்றாரு, அந்த பொண்ணு பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய கண்களை இருக்க கட்டிட்டாரு. மறுநாள் அதே இளம் பெண் தண்ணீர் எடுக்க வர்றாங்க. அதே இடத்துல அவர் தன்னுடைய மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு. கண்களை இருக்க கட்டியிருந்ததால அந்த பொண்ணுடைய எழில் அவர்களுடைய கண்களுக்கு தெரியல. ஆனாலும் அவங்களுடைய கொலுசு சத்தம் அவருடைய காதுகள்ல கேட்டது. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சதால அன்னைக்கும் தவம் களைஞ்சு போயிடுச்சு. அதனால என்ன பண்றாரு, மறுநாள் தன்னுடைய காதுகளையும் இருக்க கட்டிட்டாரு. இப்போ கண்கள் காதுகளை இருக்க கட்டினதால யார் வந்தாலும் நமக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு தன்னுடைய தவத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆனா அன்னைக்கும் அந்த பொண்ணு தண்ணி எடுக்க வர்றாங்க. அவங்க தலையில சூடி இருந்த அந்த பூவுடைய நறுமணம் இவருடைய நாசிகள்ல பட்டதால அப்ப அந்த பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்ற எண்ணம் இவருக்குள்ள வந்துடுச்சு. அப்போதான் என்ன பண்றாரு, தன்னுடைய நாசியில எந்த ஒரு சுவாசமும் வரக்கூடாது, எந்த ஒரு நறுமணத்தையும் நுகரக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல தன்னுடைய நாசியையும் இறுக கட்டிக்கிறாரு. அப்போ மறுநாள் தன்னுடைய தவத்தை ஆரம்பிக்கிறாரு. கண்கள்ல தெரியல, காதுகள்ல கேட்கல, நாசி வழியாவும் நுகரல. ஆனா அவருடைய மனம், இன்னைக்கு அந்த பொண்ணு வந்திருப்பாங்களா, தண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு அவங்கள பத்தி நினைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆக அன்னைக்குதான் அவருக்கே தெரிஞ்சது, ஐம்புலன்களை வலுக்கட்டாயமாக அடக்குவதை விட அவற்றை விழச்செல்லும் அழைப்பாயும் மனதை ஒருமுகப்படுத்தி அமைதிப்படுத்துவதுதான் உண்மையான துறவு, உண்மையான தவம். மனம்தான் ஆசைக்கும் பற்றுக்கும் மூல காரணமாக உள்ளது. மனம் அடங்கினால் புலன்கள் தாமாகவே இயல்பை மீறாமல் அடங்கிவிடும். இந்த ஐம்புலன்கள் அப்படின்றது வெறும் கருவிகள் மட்டும்தான். மனசு நினைச்சா மட்டும்தான் இந்த புலன்கள் செயல்படுது. மனதை வென்றவரே உண்மையான துறவி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாராம். ஆமா நேர்களே, நாமளும் கூட நம்ம வாழ்க்கையில நல்லவர்களா, நல்ல குணம் கொண்டவர்களா, நேர்மையான எண்ணங்களை விதைப்பவர்களா வெளித்தோற்றத்திலும் மனதளவிலும் வாழ வேண்டும். அப்படி வாழவில்லை என்றால் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பசு பயிரை மேய்வது போல வாழ்க்கை அமைந்துவிடும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. உயரமான விலங்கு எதுன்னு கேட்டா நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது ஒட்டகச்சிவிங்கி. அதே உயரமான மரம் எதுன்னு கேட்டா நிறைய பேரு பனைமரம், தென்னை மரம்னு டக்குன்னு சொல்லுவோம். அதே வரிசையில உயரமான கட்டடம் எது அப்படின்னு கேட்டா நிறைய பேரும் ஒரு நிமிஷம் யோசிப்போம். அப்படி இந்தியாவிலேயே உயரமான கட்டடம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? 1959 காலகட்டத்துல இந்தியாலேயே உயரமான கட்டடம் நம்ம சென்னையில தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அதுல 15 மாடிகள் இருந்திருக்கான். 15 மாடி கொண்ட அந்த கட்டடத்தோட உயரம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 54 மீட்டர், அதாவது 177 அடி. அப்பலாம் சென்னையை சுத்தி பார்க்க வர்றவங்க இந்த கட்டடத்துக்கு வராம போக மாட்டாங்களாம். அதுதாங்க சென்னையில உள்ள LIC பில்டிங். இது 1959 காலகட்டத்துல இந்தியாலேயே உயரமான கட்டடமா இருந்திருக்கு. உலக அளவுல உயரமான கட்டடம்னு பார்த்தா அது புர்ஜ் கலிஃபா. இதுல கிட்டத்தட்ட 163 பில்டிங் இருக்குதான். உயரம்னு பார்த்தோம்னா 2717 அடி. சரி, இந்தியாவோட உயரமான கட்டடத்துக்கு வருவோம். அது மும்பையில இருக்கக்கூடிய பேலஸ் ராயல் அப்படிங்கிற ஒரு குடியிருப்பு கட்டடம் தாங்க. உயரம்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1050 அடி, அதாவது கிட்டத்தட்ட 80 மாடிகள் இந்த கட்டடத்துல இருக்குதான். இனிமே இந்தியாவிலேயே உயரமான கட்டடம் எது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா பேலஸ் ராயல் அப்படிங்கிற ஒரு பதில சொல்லுங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய

0: வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
1: அது எப்படி பண்றது?
0: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
1: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியமஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில கதையில ஒரு வரலாற்று நிகழ்வை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு நாள் ஒரு கிராமத்திற்கு ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி தன்னுடைய மோட்டார் சைக்கிள்ல வர்றாரு. அப்போ அந்த இருசக்கர வாகனத்தையும் அதை ஓட்டி கொண்டு வரக்கூடிய அந்த அதிகாரியையும் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 16 வயசு சின்ன பையன் மட்டும் அந்த அதிகாரி கிட்டேயே போய் இந்த இருசக்கர வாகனம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த அதிகாரி, அதையெல்லாம் உன்னால வாங்க கூட முடியாது, இது 400 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அது 1900 அந்த நாட்கள்ல சொல்றேன். அப்போ இப்போ அப்படின்னா 500000 ரூபாய் மதிப்புடையது. அது சரி, இதோட விலையை நீ ஏன் கேக்குற அப்படின்னு கேட்கும்போது, ஒருவேளை அந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டா இதை நீங்க எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, இதை விற்கக்கூடிய எண்ணம் எனக்கு கிடையாது, விற்கிற மாதிரி நான் இல்ல, உன்னால வாங்கவும் முடியாது, அதிக தொகை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனாலும் கூட அன்னையில இருந்து அவருடைய மனசுல அந்த இருசக்கர வாகனம் பத்தி என்ன ஓடிட்டே இருக்குது. அதனால என்ன பண்றாரு, தன்னுடைய வறுமையின் காரணமா அதிகமா படிக்கலனாலும் ஹோட்டல்ல பரிமாறக்கூடிய வேலைக்கு போறாரு. அந்த வேலை மட்டுமல்லாம கூடுதலா வேலை பார்த்து சிறுக சிறுக சேமிச்சு அந்த 400 ரூபாய தயார் பண்ணிட்டாரு. அப்புறம் அதே கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ் அதிகாரியை போய் சந்திக்கிறாரு. சந்திச்சு அந்த 400 ரூபாயை கொடுத்து இந்த இருசக்கர வாகனத்தை எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அந்த அதிகாரி கோபப்படுறாரு, நான் தான் விற்கக்கூடிய மனநிலையில இல்லைன்னு சொன்னனே, என்ன தைரியத்துல நீ வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஆனாலும் அவர் யோசிக்கிறாரு, ஒரு இளைஞன் கடுமையா உழைச்சு சம்பாரிச்சு இதை வாங்கணும் அப்படின்ற ஆசையிலையும் ஒரு தீராத வெறியிலையும் வந்திருக்கான், அவனை நம்ம ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல அந்த 400 ரூபாய வாங்கிட்டு அந்த இருசக்கர வாகனத்தை அவர்கிட்டயே கொடுத்துட்டாரு. இந்த இளைஞன் என்ன பண்ணாரு தெரியுமா, அதை வாங்கி அதனோட இயக்கம் எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கிறாரு. அந்த இளைஞனுடைய சில பொறியியல் நண்பர்கள் கேலி பண்றாங்க, இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து பிரிச்சுட்டு இருக்க அப்படின்னு. இருந்தாலும் அவர் முழுவதுமா பிரிச்சுட்டு கூட ஒரு நபர் சேர்ந்து அமர்ந்து பயணிக்க கூடிய ஒரு புதிய இருசக்கர வாகனமா அதை உருமாற்றம் பண்ணிட்டாரு. அன்னையில இருந்து அவருடைய ஆராய்ச்சிகள் ஆரம்பிச்சது. அவருடைய நிறைய கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு பெரிய உதவியா இருந்தது. அவர் யார் அப்படின்னா, இந்தியாவின் எடிசன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜிடி நாயுடு. ஆயிரத்தி 1937 உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் மின்சார மோட்டாரை உருவாக்குறாரு. ரசாண்ட் அப்படின்ற மின்சார சவர கத்தி, மிக மெல்லிய பிளேடுகள், பழச்சாறு பிழையும் கருவி, மண்ணெண்ணையில் இயங்கும் மின்விசிறி, கேமராக்களுக்கான தூரத்தை சரி செய்யும் கருவி, கள்ள வாக்குகளை தடுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரம், குழந்தைகள் விரும்பக்கூடிய பஞ்சு மிட்டாய் தயாரிக்கும் இயந்திரம், இது எல்லாத்தையும் வடிவமைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பொள்ளாச்சி பழனிக்கு இடையில ஒரு பேருந்துடன் யூனிவர்சல் மோட்டார் சர்வீஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி பிற்காலத்தில் நாட்டின் மிகப்பெரிய போக்குவரத்து நெட்வொர்க்கா மாத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் முதல் பாலிடெக்னிக் கல்லூரியான ஆர்தர் ஹோப் பாலிடெக்னிக்

கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வமும் விடாமுயற்சியும் இருந்தா ஒரு மனிதனால எந்த ஒரு கடினமான செயலையும் சாதிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கத்துக்க கூடிய ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் மட்டும் பத்தாது, அதற்கான உழைப்பு இருக்கணும். தோல்விகள் வந்தாலும் தளராமல் தொடர்ந்து செயல்படக்கூடிய விடாமுயற்சி இருக்கணும். நிச்சயமா உங்களாலையும் ஜெயிக்க முடியும், சாதனைகள் படைக்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதான் மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. கும்பகோணத்தின் காவிரி கரையில் கருப்பூர் கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு பண்டிதர்களுடைய மடம் இயங்கிட்டு வருது. திருவாடுதுறை ஆதீனத்தை சார்ந்த வித்வான்களும் பண்டிதர்களும் வடமொழி மற்றும் தென்மொழி நூல்களை கற்று தங்களுடைய மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய மடம். அந்த மடத்திற்கு சொந்தமாக கொஞ்சம் முன்புறமாக பெரிய கிணறு ஒன்று இருந்தது. அந்த கிணறுக்கு சுற்றுச்சுவர் கிடையாது, தரையோடு தரையாக தான் இருக்கும். இந்த மடத்திற்கு சொந்தமான காலைகளை வண்டிக்காரர்கள் தண்ணீர் காட்டி விட்டு மடத்தில் கொண்டு வந்து விட்டு செல்வார்கள். இது வழக்கமாக நடந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் இந்த மடத்தில் புதிதாக படிக்க வந்த மாணவர் ஒருவர் குருவிடம் ஓடி சென்று, குருவே, நமது கிணற்றில் மிருகம் ஒன்று விழுந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வார்த்தைகளை கேட்டதும் மடத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்ப நம்மளுடைய காளை மாடுகள் ஏதோ ஒண்ணு உள்ள விழுந்துடுச்சு அப்படின்ற எண்ணத்துல எல்லாரும் வேகமா ஓடி விடுறாங்க. ஓடி வந்து பாக்குறாங்க, அந்த கிணற்றில் எதுவும் விழுந்ததற்கான அடையாளமே இல்லை. ஏதோ மிருகம் விழுந்துட்டதா சொன்ன உன்னையுமே காணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த மாணவர் சொல்றாரு, அதுவும் மிருகம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஓனான் இருக்கிறதே அப்படின்னு ரெண்டாவது ஓனான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. உடனே குருவுக்கு சரியான கோபம். ஓனான் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்ல வேண்டிதானே, ஏதோ பெரிய மிருகம் விழுந்தது போல வந்து அப்படி கூப்பாடு போட்டு சொன்னாய் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வேகமா உள்ளே ஓடி சென்று நூட்களை எடுத்து வந்து, குருவே, ஓனான் மிருகங்களுடைய பட்டியலில் தானே வந்துள்ளது, அப்பொழுது ஓனானை மிருகம் என்றுதானே சொல்ல வேண்டும் அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு. குருவுக்கு கோபம் தாங்க முடியல. ஓனான் மிருகங்களுடைய பட்டியல்ல இருந்தாலும் உலகத்துடைய வழக்கம் என்ன? மிருகம் விழுந்து விட்டதுன்னு சொல்லுவாங்களா? ஓனான் விழுந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆக கற்றால் மட்டும் போதாது, உலக வழக்கத்தின்படி எந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்னும் தெளிவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ புத்திசாலி மாணவனாக வெளியேற முடியுமே தவிர அறிவற்ற தன்மையை வெளிப்படுத்தும் மாணவனாக இங்கேயே கிடக்க வேண்டிதான் அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா நேயர்களே, இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, எந்த வார்த்தைகளை எப்படி எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதில் கவனம் வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே வா, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பத்து ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய், என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளிக் கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நிலவரப்படி
2: வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
1: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
2: அது என்ன தாத்தா கரவாடை?
1: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
2: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
1: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
2: வடக்கு திசை.
1: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
2: என்னது புரியலையே?
1: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
2: கிழக்கு பக்கம்.
1: பின்னந்தள?
2: மேற்கு பக்கம்.
1: வலதுகை?
2: தெற்கு பக்கம்.
1: இடதுகை?
2: வடக்கு பக்கம்.
1: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா, இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
2: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
1: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
2: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
1: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
2: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
1: உன் இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
2: வடகிழக்கு.
1: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
2: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
1: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
2: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
1: ஐஸ் வச்சது போது, இனிமே என்னமோ நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
3: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சம்மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கீந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது. வா பாத்துக்கலாம்.

0: ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு, இந்தா இருக்கு.
1: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
1: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
1: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
1: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
1: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
1: அண்ணே நீ மாசுனே.
2: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் எம்கேஎஸ் ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கக்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ, செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ, புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய், வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ, வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய், 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் எம்கேஎஸ் ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
2: சார் ஒன்டே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: ஆடினா
5: ஆடை,
4: ஆடைனா
5: நம்ம ஐயப்கன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
4: ஐயப்கன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
5: ஐயப்கன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நம்மளோட கண்ணில இருந்து கண்ணீர் வர நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம கண்ணை சுமற்றதுக்கு 4 முக்கிய காரணங்கள் மட்டும்தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். முதல் காரணம்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கண்ணுக்கு மேல கண்ணீர் சுரப்பிகள் தொடர்ந்து நீரை சுரந்துகிட்டே இருக்குமா. நாம கண்ணை சுமற்றது மூலமா நம்மளுடைய விழித்திரை வழியா பரவி கண்ணை ஈரப்பதமா வச்சுக்கிறோம். இதனாலதான் கண்ணு வறண்டு போகிறது அப்படிங்கறது தவிர்க்கப்படுது. ரெண்டாவதா, கார்ல எல்லாம் எப்படி வைப்பர் தொடர்ச்சியா சுத்தம் பண்ணுதோ, நம்மளுடைய கண்ணை சுத்தம் செய்யறதுக்கும் இந்த கண் சுமற்றது அப்படிங்கறது ரொம்பவே உதவியா இருக்கு. அதிகமான வெளிச்சம் இல்ல ஏதோ ஒரு பொருளோ உறுத்துது அப்படின்னா அன்னிச்சையாவே கண்ணு மூடி பாதுகாத்துக்கிறோமா. நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது தொடர்ச்சியா நாம பாக்குற விஷயங்களை மூளை ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகி நம்மளுடைய மூளையே ரொம்ப டயர்டா ஆகிருமா. இந்த சின்ன கண் சுமற்றது மூலமா மூளைக்கு சின்ன ஒரு ரெஸ்டுமே கிடைக்குது. அதுலயும் ஒரு மனுஷன் சராசரியா 1 நிமிஷத்துக்கு 15-20 தடவை கண் சுமற்றோமா. இப்போ நீங்க கண் சுமற்றுங்க அப்படின்னா இந்த 4 காரணங்கள்ல ஏதோ ஒரு காரணமா தான் இருக்கும்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீ உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கு

0: அள்ளிட்டு போங்க.
1: ஐயப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரலை விட்டது தெரிஞ்சுட்டாக.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கல்வி சுற்றுலாவாக இந்தியா வந்துள்ள 17 நாடுகளைச் சேர்ந்த ஐநா நிரந்தர பிரதிநிதிகள் புதுதில்லியில் டாக்டர் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் சீர்திருத்தங்களுடன் கூடிய பன்முகத்தன்மை என்பது காலத்தின் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார். ஐநா பிரதிநிதிகளுடன் தொழில்நுட்பம், கடல்சார் பாதுகாப்பு, அமைதியை பராமரித்தல், கூட்டாக இணைந்து மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி, பேரிடர் மீட்புப் பணிகள் குறித்து தாம் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் 3வது கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்றுள்ள நிலையில் அந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி போபாலில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள கலாச்சார பணிக்குழு கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று கலாச்சார ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே இந்த அமைப்பின் கல்வி அமைச்சர்கள் பங்கேற்கும் 13வது கூட்டம் மற்றும் 3வது மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்ளும் கூட்டமும் இன்று தொடங்கி வரும் 7ஆம் தேதி வரை ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெறவுள்ளது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 13 இந்தியர்களுடன் வந்த MSV ஃபயாஸ் நூர் ஒலியா என்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் செங்கடலில் அந்த கப்பல் மூழ்கியது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்த கப்பலில் இருந்த 13 இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும், நிலைமையை ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக இந்திய தூதரக அதிகாரிகள் ஏமன் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும், அதற்காக ஏமன் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் வெளியுறவு அமைச்சகம் அதில் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் தொடர்வது வருந்தத்தக்கது என்றும், இதனை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நீர்வழி போக்குவரத்தில் எவ்வித இடையூறும் இன்றி கப்பல்கள் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மாநில போக்குவரத்து கழக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய அம்மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அம்மாநில சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட முதல் துணை பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியானது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக உத்தரப்பிரதேச மாநில அரசு சாலை போக்குவரத்து கழகத்திற்கு 100 கோடி ரூபாய் வழங்கவுள்ளது. பிஜேபி அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாநிலத்தில் உள்ள லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி 2 மாதங்களுக்கு ஒருமுறை வெளியிடும் நிதிக் கொள்கையை இன்று வெளியிடுகிறது. மும்பையில் வங்கியின் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா காலை 10 மணிக்கு இதனை வெளியிடுகிறார். நிதிக் கொள்கை குழுவின் 3 நாள் கூட்டம் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன. வங்கிகளுக்கான வட்டி விகிதம் குறித்த அறிவிப்புகள் இதில் இடம்பெறும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிஷா மாநிலம் கஞ்சம் பகுதியில் உள்ள சிவாலயத்திலும் மாதா கந்துனி தேவி கோவிலிலும் நேற்று வழிபாடு செய்தார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அமைதி முன்னேற்றம் ஏற்பட அவர் வழிபட்டதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஞ்சம் பகுதிக்கு குடியரசுத் தலைவர் சென்றபோது உள்ளூர் மக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். குடியரசுத் தலைவர் தமது பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி திரும்புகிறார். கல்வியாளர், சமூக சேவகர் மற்றும் முன்னாள் ஆளுநரான டி வை பாட்டீல் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள பிரதமர், ஏழை மக்களின் மேம்பாடு மற்றும் கல்விக்காக அரும்பாடுபட்டதுடன் சமூக சேவையில் தீவிரமாக பங்காற்றியவர் டி ஒய் பாட்டீல் என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தின் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் மழையின் தீவிரம் நேற்றை விட சற்று குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த மாவட்டங்கள் தவிர கோழிக்கோடு, இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களிலும் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கேரளத்தின் தெற்கு மாவட்டங்களில் இன்று காலை நிலவரப்படி 15 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மைய தகவல் தெரிவிக்கிறது. இதனிடையே அசாம், மேகாலயா மாநிலங்களின் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, கொங்கன், ஒடிஷா, மேற்குவங்கத்தின் இமயமலை பகுதிகள், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ராவுடனான சந்திப்பின்போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும், அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின்போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ராவ் விளக்கம் அளித்தார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஒரிகானில் இன்று தொடங்குகிறது. வரும் 9 வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் 36 கொண்ட தடகள வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. முதல் போட்டி வரும் 15 முதல் 19 வரையிலும், இரண்டாவது போட்டி வரும் 23 முதல் 27 வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டிகளுக்கு முன்னதாக நாளை மறுநாள் அந்நாட்டு அணியுடன் 4 நாட்கள் பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி விளையாடவுள்ளது. இந்த தொடரில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது. கொரிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீகாந்தும் இன்று பங்கேற்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 ஓவரில் 107 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 108 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. யேமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளுக்கு புதன்கிழமை காலை தங்கமான வாழ்த்தின் வணக்கங்கள். நம் எண்ணங்களுக்கு ஏற்றபடிதான் எடுத்த காரியமும் நடக்கும். ஏன்னா நம்ம எண்ணம் வந்து எந்த மனநிலையில் இருக்கோ அதே மாதிரி இருந்து நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் நம்ம வெற்றி பெறுவோம். அதனால் நம்ம எண்ணத்தை வந்து கரெக்டாக வச்சு ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு வேலையை பார்த்தாலும் சரி, இல்லை ஒருத்தர்கிட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல், தொழில்துறை, இப்படி பல இது இருக்கும். யார்கிட்டையும் ஒரு பேசுகிறதுனாலும் சரி, நம்ம எண்ணத்தை கரெக்டாக வச்சு பேசினா தான் அந்த வார்த்தையும் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நீல் ஆல்டன் ஆம்ஸ்டாங் அவங்களின் பிறந்த நாள், அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுவோம். 1930 August 5 பிறந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு பொறியாளர், ஒரு விமான ஓட்டி. முதல்ல வந்து நம்ம விண்வெளிக்கு சென்றவர்கள் 1969 சென்றிருக்காங்க. அவங்க வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள தவிர இன்னும் யாருமே விண்வெளி நிலவில் கால் வைக்கலை. கண்டிப்பாக அவங்களுக்கு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், எனது சார்பாகவும், ரசிகர்கள் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அவங்கள மாதிரியே வந்து இப்போ படிக்கிறவங்க எல்லாருமே அவங்கள மாதிரியே நம்மளும் வந்து வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அதை வந்து ஒரு கான்ஸ்டாக வச்சுக்கிட்டு கண்டிப்பாக படித்து நம்மளும் அவங்கள மாதிரியே நம்மளும் சாதிக்கணும் அப்படின்னு எல்லா மக்களும் வந்து படிக்கிறவங்க அவ்வளோ பேருமே அதை நினச்சி படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7094349999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ்ஸும் அனுப்புங்க. கடலாடி வட்டம் சவரியாறு பட்டணத்திலிருந்து ராபர்ட் அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு, இன்னைக்கு தூத்துக்குடியில் பனிவெயில் மாதா அவங்களுக்கு வந்து திருவிழா வாழ்த்துக்களை சொல்லிட்டு, தாய் மனசு படத்தில் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: பாட்டி உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
1: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல், ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
2: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
0: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
0: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
0: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
2: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. இன்றைக்கி ஜெனிலியா அவங்களுக்கு பிறந்தநாள். அவங்க வந்து மும்பையில் பிறந்திருக்காங்க. இவங்க வந்து பெகுடி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தில் அறிமுகமாகி தமிழில் வேலையில்லா பட்டதாரி 2 வந்து சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு அழகான படம் இருக்குது. அந்த படத்தில் ஹாசினி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நல்லா குழந்தைத்தனமாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்தனால அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, அடுத்து கஜோல் அவங்களுக்கும் இன்றைக்கி வந்து பிறந்தநாள். அவங்க வந்து ஒரு பாலிவுட் நடிகை. இவங்க வந்து நிறையா படங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து நடித்த படங்களில் சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. இவங்க படங்கள் கஜோல் படித்த மின்சார கனவு, அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படத்துலையும் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, ரெண்டு பேரும் எந்தெந்த படம்னு சொல்லியிருக்கேன், ஆனால் ஒரு சின்ன மாற்றங்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. கோகிலா அவங்க ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஜெனிலியா அவங்க நடித்த படத்தில் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து கஜோல் நடித்த படத்தில் கார் மேகம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல், சந்தோஷ் சுப்பிரமணியம் அந்த படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. உத்தம புத்திரன் அந்த படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ஜெனிலியா நம்ம கஜோல் நடித்த படத்தில் ரெண்டு பேருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் இருவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அடுத்து வந்து ரீகன் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு என்னாசை ராசா அந்த படத்துலேருந்து ஒரு அழகான பாடல், மாமர கோயிலி அப்படின்னு ஒரு மாமர கிளியா அந்த பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அழகான 2-3 பாடல்களும் வருது. நமது கடல் ஓசை பண்பலை 90.4 2 பாடல் நல்ல பாடல் கேட்டு வந்த ஹரிஹரன் அவங்க வாய்ஸ்லையும் ஜுஜாதா மேம் வாய்ஸ்லையும் ஒரு காம்போவில் வந்த ஒரு படத்தில் அந்த பாடல்கள் ரொம்ப ஹிட்டான பாடல். அது மாதிரி மனோஜ் ஜானகி அவங்க வாய்ஸ்லையும் வந்த பாடலும் சூப்பர் ஹிட்டான பாடலில் ஒரு பாடலும் கேட்டு வந்தோம். பாடல்கள் வருது, இணைந்திருங்க. நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: பத்து ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளி கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாளாம் காஃபி லவர் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த காஃபியை குடிக்க யோசிப்பாங்களாம். உலகத்திலேயே விலை உயர்ந்த காபி தூள் எது அப்படின்னு தெரியுமா? எந்த நாட்டுல தயாரிக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாமா? தாய்லாந்துலதான் இந்த விதமான ஒரு காஃபி தூள் தயாரிக்கப்படுது. அந்த கசப்பு இல்லாத காஃபி தூள் உருவாக அங்க உள்ள யானைகள் தான் ஹெல்ப் பண்ணுதாம். அது என்ன காஃபி தூளா இருக்கும்? அதாவது தாய்லாந்துல விளையிற ஒரு காஃபி செடி தான் தாய் அராபிகா. இத யானைகளுக்கு உணவா சாப்பிட கொடுப்பாங்களாம். அந்த யானைகள்லாம் சாப்பிட்டு முடிச்ச காஃபி செடியோட காஃபி கொட்டைகள்லாம் யானை சாணத்துல இருந்து வெளிவருமா. வெளிவர கிட்டத்தட்ட 1-3 நாள் வரை ஆகுமா. யானை சாணம் கிடைச்ச உடனே அதை கழுவி காய வச்சு அரைச்சு காஃபி தூளாக்கி விற்கவும் ஆரம்பிச்சிருவாங்களாம். அந்த காஃபியோட பேரு தான் பிளாக் ஐவரி காஃபி. இந்த காஃபி தூளை எடுத்து ப்ராசஸ் பண்ண நிறைய வேலைபாடுகள் இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட 150-200 கிலோ வரைதான் உற்பத்தி பண்றாங்களாம். இதனாலதான் இதோட விலையுமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. எவ்வளவு விலை அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 கிலோ காஃபி தூளோட விலை மட்டுமே 2,70,000. இந்த மாதிரியான ஒரு காஃபிய காஃபி பிரியர்கள் வாங்கி குடிப்பீங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: ஒன்பது மணி 47 நிமிஷத்தில் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தாங்க விஜய் ஆண்டனி, ஏஆர் ரஹ்மான், தேவா இவங்க இசையில் முத்தான மூன்று பாடல்களை கேட்டு வந்தோம் கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தான் நிறையா பேர் இன்றைக்கி வந்து எஸ்எம்எஸ் அனுப்பி பாடல் கேட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அடுத்து வந்து இரண்டு பாடல்கள் வருது. முதல் பாடலை வந்து கீதா அவங்க வந்து கேட்டிருக்காங்க கடல் ஓசை பண்பலைக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு. ஆம்ஸ்டாங் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து சகானா அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு, ஜெனிலியாவுக்கும் கஜோலுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. அடுத்து நீசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அழகான தலைப்பில் தலைப்பை கேளுங்க, பதிலை சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது பாம்பன் நீசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர் மற்றும்
3: நிவாஸ்னி.
2: எல்லாருக்குமே புதன்கிழமை வணக்கத்தை சொல்லிட்டு தொடங்கலாமா? நம்ம பெரும்பாலும் திருட்டு சம்பவங்கள்னாலே நியூஸ்லையும் செய்தித்தாள்களையும் கேட்டதும் பார்த்ததும் போக, ஏன் நம்ம சோசியல் மீடியாக்களில் கூட இந்த செயின் களவு போகிறதா இருக்கும், ரோட்டில் நடந்து போயிட்டுருப்போம், பெண்களுக்கு வந்து செயின் களவு பின்னாடி கூடி களவாடுறவங்க வந்து செயின் அறுத்துட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நம்மளையே நம்ம மறந்து தூங்கும்போது செயின் களவு போகிறதா இருக்கட்டும், ஹேண்ட்பேக்குகள் களவு போகிறதா இருக்கட்டும், இந்த சம்பவங்களை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் நமக்கு ரொம்பவே பயமா இருக்கும். யார்கிட்ட பேச, யார்கிட்ட பேசக்கூடாது, யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, இந்த மாதிரியான பதட்டங்கள் நமக்குள்ளேயே நடந்துட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பகுதிகளில் சமீப காலமா திருட்டு சம்பவம் நடக்கிற விஷயத்தை கேட்கும் போதே மனசு பதப்பதைக்குது. இந்த மாதிரி தான் நம்ம தங்கச்சி மடத்துல ஒரு சில பகுதிகளில் திருட்டு கும்பல் கைவரிசையை காட்டி ஒரு வீட்டில் 8 பவுன் தங்க நகையும் திருடியிருக்காங்க. இன்னுமே சில பகுதிகளில் திருட போகும்போது மக்கள் ரொம்ப கவனமா இருந்து செயல்பட்டிருக்காங்க. ஆனா ராமேஸ்வரத்தில் உள்ள புது ரோட்ல, அதை நடராஜபுரம்னு சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் பூட்டின வீட்டை கதவை உடைச்சி 15 பவுன் நகையை கொள்ளையடிச்சிருக்காங்க திருடர்கள். இதையெல்லாம் கேட்கும்போது சரி, நியூஸ் பேப்பரில் படிக்கும்போதும் சரி, நமக்கு ரொம்பவே பயமாக இருக்கு. இதை தொடர்ந்து நிவாசினி பல கருத்துக்களை சொல்லுவாங்க.
3: கண்டிப்பாக நம்ம அமலியக்கா சொன்ன மாதிரி இந்த மாதிரி பல தகவல்களை கேட்டோடனே நமக்கு முதல் வரக்கூடிய விஷயம் அந்த படப்படப்பு, அதுக்கப்புறம் பயம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும். ஆனால் பொதுமக்கள் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாகவும் அதே மாதிரி முன்னெச்சரிக்கை பாதுகாப்போடையும் இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்மளாலே தவிர்க்க முடியும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே இருக்க போகுது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருட்டுகள் நடக்காமல் இருக்க நம்மளையும் வீட்டையும் பாதுகாக்க என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கலாம், இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. சமீப காலமாகவே இப்போ நம்ம ஊர்களில் நிறைய திருவிழா அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய முளப்பாரி திருவிழாவாக இருக்கட்டும், இல்லை இப்போ நடந்து முடிஞ்ச சந்தியாகப்பர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவிழாவை பயன்படுத்தியே நிறைய திருடர்களும் கைவரிசை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து எங்கே அப்படின்னா, ஆண்கள்லாம் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் பெண்கள் மட்டும் இருப்பாங்க இல்லையா, அந்த வீடுகளில் அதிகமான திருட்டு சம்பவங்கள்ங்கிறது நடக்குது. அப்படி சம்பவங்கள் நடக்காட்டாலுமே வந்து கதவை தட்டிட்டு போறது, வீட்டில் வந்து தண்ணி பைப்பை திறந்து விட்டுட்டு போறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ நம்ம முன்னெச்சரிக்கையா இருந்தோம் அப்படின்னா இதை வந்து தவிர்க்க முடியும். அதை பத்தி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததான் வந்து பார்த்திபன் கனவு படத்திலிருந்து யுகபாரதி வரிகளில் ஒரு பாடலும், மனம் கொத்தி பறவை படத்திலிருந்து யுகபாரதி அவங்களுடைய வரிகளில் 2 பாடல்களுமே வருது. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் MKS ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கட்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் MKS ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
1: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803. ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
2: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 10:15. சமீபமா நம்ம பகுதிகளில் திருட்டு வந்து அதிகமாக நடந்துட்டு வருது அப்படின்றத நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த சம்பவம் என்ன அப்படின்றத நாமளுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் வாஷ்னி. இப்போ இந்த ஆடி மாதம் நிறைய ஃபங்க்ஷன் வரும், நிறைய இடங்களில் திருவிழாக்கள் இப்படி நடந்துட்டுருக்கிறத நோட்டமிட்டு நிறைய அசம்பாவிதங்களுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிதான் இந்த சந்தியாகப்பர் திருவிழாவை யூஸ் பண்ணி வீட்டில் யாரும் இல்லை, பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்றத நோட்டமிட்டு நிறைய இடங்களில் திருட்டு சம்பவங்கள் அப்படின்றத அதிகமாயிட்டு வருது. இதெல்லாம் நடந்தது வேற எங்கே இல்லைங்க, நம்ம ஊரான தங்கச்சி மடத்துல நிறைய பகுதிகளில் தான். ஸோ ஒரு 15 நாளாகவே ஆள் இல்லாத வீட்டுகள்லையும் சரி, குறிப்பாக அந்த கடலுக்கு போகிற மீனவர்கள் போயிட்டாங்க அப்படின்னா வீட்டில் பெண்கள் மட்டும்தானே இருப்பாங்க, அவங்களை குறி வச்சுமே நிறைய திருட்டு சம்பவங்கள் அப்படின்றது நடக்க இருக்குது. சில பேர் வந்து அதிலிருந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எப்படிலாம் இது பண்ணணுமோ அதில் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கிறாங்க. ஒரு சில வீடுகளில் இந்த மாதிரியான விஷயங்களுமே நடந்திருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த திருடர்களோட கையில் இரும்பு ராடு, பத்தி, அருவாள் இதோடலாம் அந்த கும்பல் இறங்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம சமீப சோசியல் மீடியாக்கள்லையும் சரி நிறைய பேர் மூலமாகவும் கேள்விப்பட்டிருக்கலாம். இங்கே வந்து ஒரு 12 மணி இல்லை 12:30 போல வந்து வீடுகளில் வந்து கதவை தட்டுறது, வெளியில் இருக்கிற பைப்பை வந்து தண்ணியை திறந்து விடுறது இப்படின்னு நிறைய விஷயங்களில் ஈடுபடுறாங்க. அதுவும் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, கடலுக்கு போகிற மீனவர்கள் வீட்டில் வந்து பெண்கள் தனியாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து நிறைய கை வரிசைகள் காமிக்கிறது, குறிப்பாக கடற்கரையோர பகுதிகளை ஒட்டியுள்ள வீடுகளில். ஸோ இந்த சம்பவத்தை நான் சொல்றதை விட அங்கே வந்து நேரில் பார்த்த ஒரு அக்கா சொன்னாங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே தெளிவாக புரியும். அதை சொல்றதுக்காக பிரஷ்யா அக்காவுமே இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய அந்த கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: தங்கச்சிமடம் பகுதியில் இப்போ அதிகமான திருட்டு சம்பவங்கள் இரவு நேரத்தில் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வந்து கேட்டு இப்போ நம்ம அந்தோனியார் புறத்தில் வந்து இருக்கோம். இப்போ இங்கே நம்ம கூட ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களோட பேசலாம். அக்கா ஃபஸ்ட்டு உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்கக்கா.
7: என் பேர் பிரஷ்யா ஜெகன், நான் தங்கச்சிமடம் அந்தோனியார் போகிறோம். கடற்கரை பகுதியில் கடைசி வீட்டில் தான் இருக்கேன்.
6: அக்கா இப்போ ஒரு சில காலமாக வந்து நம்ம ஏரியாக்குள்ள அதிகமாக திருட்டு சம்பவங்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் கேள்விப்பட்டது என்ன? இங்கே எதுவும் நம்ம ஏரியாவில் நடந்ததா?
7: திருட்டு சம்பவம் வெளியில நடந்து நாங்க டிவில நியூஸ்ல பேப்பர்ல பார்த்ததுதான். இப்ப நம்ம ஊர் தீவுக்குள்ள வந்து புது ரோட்ல திருட்டு நடந்ததா நான் தங்கச்சி மேல குரூப் மெசேஜ்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் திருவிழா முடிஞ்ச அடுத்த நாள் ராஜா நகர் பகுதியில் ஒரு வீட்டில் வந்து திருடு போயிருச்சான், எடுத்து போ நகை எடுத்துட்டாங்களாம் அப்படின்னும், அடுத்த நாள் வந்து ஒரு வீட்டில் கோடாரி வச்சு கதவை கொத்துனதாகவும் ஆள் கவரதை கேட்டு அவங்க ஓடினதாகவும் போனவங்களை இவங்க பார்த்ததாகவும் கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருந்திருக்காங்க, மற்றவங்களாம் திருவிழாவுக்கு முதல் நாள் திருவிழாவுக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து அவங்க பாத்திரம் பண்ணங்கள்லாம் உருள்ற மாதிரி சத்தம் கேட்கவும் அந்த பொண்ணு என்னடா சத்தம் கேட்குதே போய் பார்ப்போம்னு பார்க்க போகும்போது தான் டவுசரோட ஒருத்தர் மேல் ஃபுல்லாக ஆயில் மாதிரி ஏதோ பூசிட்டு நின்றதாக பார்த்துட்டு உள்ளேருந்து வெளியே சுவிச் ஆன் பண்ணிட்டாங்க லைட்டு. அவரோட அந்த நபர் ஓடிட்டாரு, ஹஸ்பண்டை எழுப்பி நம்ம வீட்டுக்காரவ அவரை துரத்தி ஓடி போய் இவங்களுக்கு ஏதாவது ஆயிரம்னு பயத்துல அவங்க எழுப்பலை. இதுதான் நாங்கள் கேள்விப்பட்டது. இப்போ எங்க ஏரியாவில் அந்தனியாபுரத்தில் நான் வந்து எண்டில் இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஏரியாவில் ஒரு வீட்டில் நாலு பேர் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பக்கம் கதவை தட்டியிருக்காங்க, வீட்டில் உள்ளவங்க யாரும் கேட்கும் போது யாரும் சொல்லலை. சரி துறக்கலான்னு வீட்டில் வயசானவங்க ஒரு அம்மா ஒரு அப்பா அவங்க மருமக ரெண்டு குழந்தைங்க தான் இருக்காங்க. அப்போ வந்து நம்ம கதவை திறக்கலான்னு போகும்போது வேகமாக கதவை தட்டியிருக்காங்க. அப்போ வித்தியாசமான சவுண்டோடு வேகமாக தட்டுறாங்களே யாருங்கிறது இல்லையே, அப்போ திறப்பமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பின் சைடு ரெண்டு பேர் கதவை தட்டியிருக்காங்க. அப்போ நாலு பேர் நிற்கிற மாதிரியும் ரெண்டு பக்கம் கதவை தட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மருமகளை எழுப்பி ஏமா ரெண்டு பக்கம் கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது இப்போ நிறையா பேர் எதுக்கு நைட்டு ஃபோன் கால் வரும்போது பயமாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் சைலண்டில் போட்டு படுத்துறாங்களா, அதனால பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் எடுக்கலை. ரொம்ப நேரம் போராட்டம் நடந்திருக்கு, இவங்க கதவையே திறக்கலாம், அவங்க வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டு கதவை போட்டு அடிச்சுட்டு அப்படியே இருந்திருக்காங்க. ரொம்ப தூரத்துல இருந்து அவங்க மச்சானுக்கு இவங்க ஃபோன் பண்ணும்போது பைக்ல வர சத்தம் கேட்டு இவங்க நாலு பேர் ஓடிட்டாங்க. ஆனா வந்தவங்க நடந்து வந்ததா தான் தெரியுது, பைக் எதுவும் வந்து நின்ற மாதிரிலாம் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஒவ்வொரு நாள் நைட்டும் எங்களால வீட்டுல படுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப ஆம்பளைங்க எல்லாரும் தொழிலுக்கு போறாங்க அப்படின்னா ஒரு அம்மா ரெண்டு பிள்ளை தான் வீட்டுக்கு இருக்கும். அப்படிங்கும் போது நிம்மதியா படுத்து தூங்குறது கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்களை தூங்க வைக்கிறாங்க, ஏன்னா இந்த விஷயங்களை கேள்விப்பட்டதை நாங்க வீட்டுல பேசும்போது குழந்தைங்க கேக்குறாங்க. அப்ப நைட் ஆனா 9 மணி ஆனாலும் பிள்ளைங்களே பயப்படுறாங்க, அம்மா நம்ம வீட்டுக்கு பேய் வந்துருமோ பிசாசு வந்துருமோன்னு கேக்குற பிள்ளை இப்ப அடிச்சு கொள்ள ஆள் வந்துருமோ நம்மளை கொண்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க கேக்குறாங்க. அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. இதுல நாங்க என்ன கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறோம்னா எங்க வீட்டை நாங்க பாதுகாப்பா வச்சிருக்கோமா, ஏரியாங்கும் போது குர்கா வரணும், வாரத்துல ஒரு நாளாவது போலீஸ் ரோந்து வரணும், அப்புறம் தெருவுக்கு தெரு லைட்டு போட்டிருக்காங்களா அந்த லைட் ஆன்ல இருக்கா அப்படிங்கறத சமுதாயத்து ரீதியா வந்து அவங்க பார்த்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தா சரியா இருக்கும். இது கடற்கரை ஏரியா, இப்ப வந்து ஜட்டி ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கிறனால 1000 வண்டி போகுது வருது, யார் போறா யார் வரான்னு தெரியல. எங்க வீடுதான் எண்டுல இருக்கு, ஆனா எங்க வீட்டை தாண்டி பைக்கு போகும்போது இத்தனை பைக்கு போகுது, யார் போறா எவர் போறா நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கறது பயமா இருக்கு. 6 மணி ஆனாலே வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் என்னன்னா, வீட்டில் இருக்க பொம்பளைங்க பிள்ளைங்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும், உங்களையும் இங்கே பாதுகாப்பாக பார்த்துக்கிறணும், உங்கள் பொருட்களையும் நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கணும், எப்பவும் செல்லை சார்ஜ் போட்டு வச்சுக்கிறோங்க, மாத்திரை அவசரத்துக்கு பக்கத்து இருக்கிறோட சண்டை கிண்டை போட்டுறாதீங்க, எல்லாரோடையும் நல்லா சமாதானமாக பேசிடுங்க, அப்போ தான் நீங்கள் ஃபோன் பண்ணால் என்ன ஏதுன்னு யாரும் கேட்பாங்க. வீட்டுக்கு வெளியில பைப்பு வச்சிருக்கவங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கும், ஏன்னா அவங்க தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அங்கே நம்ம வீட்டு தண்ணி கீழே போற சத்தம் கேட்குது, நம்ம போய் திறந்து ஆஃப் பண்ணிட்டு வருவோம், நீங்க கதவை திறப்பீங்க உள்ளக்க வந்துருவாங்க. அந்த இதுலயும் நீங்க கவனமா இருந்துக்கிறீங்க, தண்ணி போனா போயிட்டு போகுது, காலை அஞ்சு டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம். அதனால வெளியில பைப் வச்சிருக்கணும், கொஞ்சம் கவனமா இருக்குங்க. வீட்டுக்கு சுவர் வந்து கட்டையா வச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் இன்னும் 2 கால் உயர்த்தி சுவரை உயரம போடுங்க, நம்மளை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். கொஞ்சம் பயமா இருக்கு, ஆள் நடமாட்டங்கள் வித்தியாசமான நடமாட்டங்கள் இருக்கும் போது வீட்டு விலைக்கு தான் வந்திருக்காங்களா எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்மளால யூகம் பண்ண முடியல. ஆனா இப்ப ரொம்ப பயமா தான் இருக்கு நைட்டு தூங்குறது.
8: எல்லாமே கவனமோட இருப்போம்க்கா, ரொம்ப நன்றிக்கா.
5: களத்திலிருந்து பிரஷ்யாக்கா வந்து நடந்த சம்பவத்தையும் சரி, அதே மாதிரி அவங்க கேள்விப்பட்ட விஷயங்களையும், அதுக்கு நாம் எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நானுமே நினைக்கிறேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊர் வந்து கொஞ்சம் வந்து பக்கத்து ஊர் வேதாளை அந்த ஊர், ஸோ அந்த ஊரில் இருக்கும்போது அங்கேயுமே இந்த மாதிரி அடிக்கடி திருட்டு சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. கடைசியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே அமௌண்ட் போட்டு பொதுவாக ஒரு சிசிடிவி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய சமயங்கள்ல அந்த ஒரு திருட்டு சம்பவங்கள்ங்கிறது அதுக்கப்புறம் நடக்காமலே இருந்தது. நடந்தாலுமே அது வழியா பிடிச்சு அந்த ஏரியா மக்களே வந்து ஒரு நல்ல நடைமுறையில வந்து பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வா இருக்கணும், அதே சமயம் இந்த மாதிரியான சிசிடிவி கேமராக்கள் பயன்படுத்துறது, நம்மளை நாமளே பாதுகாக்க சில தற்காப்பு கலைகளை வந்து கத்து வச்சுக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:33 நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். சமீப காலமா நம்ம ஏரியாக்கள்ல திருட்டு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த திருட்டு சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகளை எடுக்கணும், அது நம்மளையும் வீட்டையும் காப்பாற்றுறதுக்கு அது எந்த வகையில் பயன்பாடாக இருக்கணுங்கிறத பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பெண்கள் தனியாக வீட்டில் இருக்கும்போது என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பகலில் நாம் சமைச்சிக்கிட்டோ இல்லை துணி துவைச்சிக்கிட்டோ இருப்போம். அந்த நேரத்தில் யாரும் வரமாட்டாங்கன்னு வாசலை சும்மா சாத்தி வச்சுக்கிட்டே வேலை செய்யாமல் உள்ள ஊடி பூட்டி வச்சுக்கிட்டு வேலை செய்யலாம். பகலில் யாராவது கதவை தட்டி தண்ணி கொடுங்கம்மா, ஈபி பில் பார்க்க வந்திருக்கோம், டொனேஷன் கொடுங்கன்னு கேட்டால் கூட கதவை திறந்து போட்டு பேசக்கூடாது. கதவை சாத்திக்கிட்டே யார் வேணும் என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு தேவைப்பட்டால் கதவு பக்கத்துலேயோ ஜன்னல் வழியாகவே பேசலாம். வீட்டில் பெண்கள் மட்டும் தனியாக இருக்கும்போது பெயிண்ட் அடிக்கிறவங்க, வயரிங் வேலை பார்க்குறவங்கன்னு உங்களுக்கு தெரியாத நபர்கள் வந்துட்டால் யாரையும் வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கும்போது வரவிடாதீங்க. வீட்டில் யாரும் இல்லை, போயிட்டு அப்பா அண்ணே வந்ததுக்கப்புறமா வாங்கன்னு தைரியமாக சொல்லலாம். எந்த நேரத்துலையும் அலர்ட்டாக இருக்கணும். ஸோ நம்ம மொபைல் நம்ம பக்கத்துலேயே கைக்கு பக்கத்துலேயே இருக்கணும், 8 தூரத்தில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மொபைலில் சார்ஜ் கவனமாக போட்டு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் ஐயோ அம்மானு கதறாமல் காவல்துறையினருக்கோ எமர்ஜென்சி நம்பர் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நம்பரையும் வாங்கி வச்சுக்கலாம். பக்கத்து வீட்டில் சண்டையை போட்டுட்டு வச்சுக்காம சமாதானமா இருக்கணும். அப்பதான் திடீர்னு நம்ம கால் பண்ணா கூட எடுப்பாங்க. இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை எடுக்கும் போது இந்த மாதிரி திருட்டு சம்பவங்கள் நடக்காம நம்மளை நாமளே பாதுகாக்கலாம் அப்படிங்கறது சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: அள்ளிட்டு போங்க.
1: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
4: நேரம் சரியாக 10:43 நேர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். சமீபமா நம்ம பகுதிகளில் திருட்டுகள் அதிகமா நடந்துட்டு வருது. அதனால திருட்டுகள் நடக்காம இருக்க நம்மளையும் வீட்டையும் பாதுகாக்க எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில ராத்திரி நேரத்துல யாராவது கதவை தட்டினாலோ வெளியே ஹாலில் நடமாட்டம் தெரிஞ்ச உடனே பயந்து சத்தம் போடாம லைட்ட போட்டுட்டு ஜன்னல் வழியா ஓரமா நின்னு என்னன்னு பார்க்கலாம். ஒருவேளை சந்தேகப்படுற மாதிரி யாராவது சுத்துனாங்கன்னா உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கால் பண்ணி எங்க வீட்டு வாசல்ல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் பாருங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லலாம். அவங்க வர்றதை பார்த்தாலே திருடர்கள் ஓடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள்ட்டையுமே வீட்டுல ஏதாவது எதிர்பாராத விஷயம் நடந்துட்டா குழந்தைங்க பயந்து போய் நடங்குவாங்க. அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லி வச்சிடணும், இந்த மாதிரி வீட்டுல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா நீ அந்த ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கமா அப்படின்னு சொல்லிடலாம். எந்த காரணத்தை கொண்டும் யார் வந்தாலும் நாங்க காவல்துறையிலிருந்து வந்திருக்கோம்னு சொன்னா கூட கதவை திறக்க கூடாது. அப்பா அம்மா வர்ற வரைக்கும் கதவை திறக்கவே கூடாதுன்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா களத்துல இருந்து ஒரு அக்காவுமே இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்கலாம்.
5: இப்போ இங்கே நம்ம கூட ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களோட பேசலாம். அன்னைக்கு அவங்க வந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுக்கா இங்கே கரெக்டாக?
6: கரெக்டாக 12:30 வந்தது. இப்போ எல்லாம் நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போது இங்கே சவுண்டு கேட்டு தான் எந்திக்கிறோம். சின்ன சவுண்டு கேட்குது. இப்போ யார் அது அப்படின்னு கேட்கும்போது ஒன்றுமே சவுண்டு கொடுக்கல முதல்ல. அப்புறம் அதுக்கடுத்து யாரா அப்படின்னு சொல்லிட்டு வாடாப்படான்னு பேசுகிறாரு. அப்புறம் வேகமா வேகமா டமுட்டமுட்டமுன்னு அடிக்குது. அதோட ஓப்பன் பண்ணல, கொஞ்சம் பயம் எங்களுக்கு திறக்கிறதுக்கு, ஏன்னா அன்டைமா இருக்கு, ஓப்பன் பண்ணா என்னன்னு தெரியலையே. அப்ப நான் இதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் நாங்க கேள்விப்பட்டிருந்தோம். நான் அந்த சைடு 25 போல வீட வந்து ஓப்பன் பண்ணி 9 எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு பேச்செல்லாம் ஓடிந்துச்சு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனாலதான் பயந்துகிட்டே 12:30 நாங்க ஓப்பன் பண்ணல. சரி யாரான்னு கேட்கும்போது ஆப்போசிட்ல எங்க கதவு இருக்கு, அந்த கதையும் வேகமா போய் அடிக்குது. அடிக்கல கூட கொஞ்சம் பயமாயிருச்சு. ஐயோ நம்ம மட்டும்தான் இருக்கோம் வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து மங்களூரில் வந்து டிரைவராக இருக்கார். அவங்க வந்து நீ கிளம்பியிருக்காரு. அதுக்கு முன்னாலே இந்த சம்பவம் நம்ம வீட்டில் நடந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு தரம் நடந்தது. நாங்களும் இங்கே வந்து

0: நான் கல்யாணம் பண்ணி எனக்கு 10 வருஷம் ஆச்சு.
1: அவங்களுக்கு 10 வருஷம்
0: நான் 8 வருஷமா எங்க வீட்டுக்காரர் வந்து மங்களூர்ல தான் டிரைவரா இருக்கா. இந்த மாதிரி சம்பவம் நடந்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நடந்திருக்கு.
2: இப்ப உங்க வீட்டுலதான் ஒரு மாசம் பால் காய்ச்சினது
0: சொன்னாங்க. பால் காய்ச்சி நடந்து இந்த மொய் ஏதோ வந்ததுக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. நாங்க நினைக்கிறேன் அப்படி. நான் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. நன்றி அக்கா.
3: களத்துல இருந்து நேயர் வந்து அவங்களுடைய வீடுகள்லையும் சரி சுற்றி நடக்கக்கூடிய பகுதிகளில் நடக்கக்கூடிய அந்த திருட்டு சம்பவங்களையுமே பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ திருட்டு அப்படின்றது ஒரே நாள்லலாம் நடந்துடாது, பல நாள் அது வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத அவங்களுமே நோட்டமிடுவாங்க. ஸோ அதை வந்து ஏதாவது ஒரு சந்தேகத்திற்கிடமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா அதை வந்து நாமளும் நோட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளியே எங்கேயாவது போகிறோம், வெளியூர் போகிறோம், இல்லை ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்படின்னாவே சோசியல் மீடியாவில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிடுவோம். நாங்கள் இங்கே போயிருக்கோம், இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கிறது நம்மளுடைய வீட்டுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. நமக்கு போடணும்னு ஆசையாக தான் இருக்கும், அதெல்லாம் நம்ம போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா கூட பரவாயில்ல. நம்ம வந்து வெளியூரில் இருக்கோம் அப்படின்றத அப்பப்போ அப்டேட் பண்ணுறது, சோசியல் மீடியாக்களில் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 நேர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். சமீபமா நம்ம பகுதிகளில் திருட்டுகள் அதிகமா நடந்துட்டு வருது. அதனால திருட்டுகள் நடக்காம இருக்க நம்மளையும் வீட்டையும் பாதுகாக்க எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி நீங்களுமே எங்க கூட கலந்துக்கலாம் பேசலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 709-443-9999. திருடர்கள் நம்ம வீட்டில் திருடணும்னு உடனே எல்லாம் வரமாட்டாங்க. ஆல்ரெடி இன்னைக்கு இந்த வீடுன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறமா தான் களத்தில் இறங்குவாங்க. நம்மளை நம்ம வீடு அவங்களுக்கு ஈஸியான டார்கெட்டாக மாறுறதுக்கு முன்னாடியே அதுக்கான ஆரம்ப அறிகுறிகளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் உஷாராக இருக்கணும். உதாரணத்துக்கு தோட்டத்திலேயோ இல்லை வீட்டை சுற்றியோ ஏதாவது கால் தடை இருக்கா, அப்படி இருந்தால் நம்ம வீட்டை யாரோ நோட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால் வீட்டை சுற்றி கேமராக்களும் சென்சார் லைட்டுகளும் வச்சு பத்திரமா பாதுகாக்கணும். திருடர்களுக்குன்னு இருக்கிற சிக்னல்கள், அதாவது ஏதாவது ஒரு வீட்டு சுவரில் பெயிண்ட் அடிக்கிறது இல்லைன்னா சாக் பீஸ் வச்சு ஏதாவது சிக்னல் போடுறது, இந்த மாதிரி கிறுக்கி வச்சாங்கன்னா இந்த அடையாளம் எதுக்குன்னா இங்கே விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத மற்ற திருடர்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் குறிக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் காவல்துறையினர்கிட்ட நம்ம தெரிவிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா திருடர்கள் வந்தால் சும்மா வரமாட்டாங்க, 4 இல்லை 5 பேர் கொண்ட குழுவாக தான் வருவாங்க. என்ன வேணால் நடக்கலாம், நம்ம தான் கவனமாக பாதுகாப்பாக இருக்கணும். அடுத்ததாக களத்திலிருந்து பாபு அண்ணா இணைஞ்சிருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம்.
3: எல்லாத்துக்கும் காலை வணக்கம், நான் பாபு பேசுகிறேன். இப்போ நம்ம ஊரில் தங்கச்சி மாவட்டத்தில் அதிகமான திருட்டுகள் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து உள்ளூர்காரங்க பண்ணுறாங்களா வெளியூர்காரங்க பண்ணுறாங்களான்னா தெரியல. கொள்ளை இது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு வீடுகள் வந்து ஆள் இல்லாத வீடுகளை வந்து நோட்டம் போட்டு கம்பி ராடு அருவா இதெல்லாம் கையில் வச்சுருக்காங்க, முகமூடி போட்டிருக்காங்களாம். நேற்று ரெண்டு வீட்டில் வந்து நம்ம ஐயந்தோப்பு சைடில் நேற்று ரெண்டு வீட்டில் வந்து பார்த்துருக்காங்க. நம்ம யாகப்பானே ஒரு வீட்டில் முந்தான நேற்று பார்த்துருக்காங்க. 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு இந்த 1-4 குள்ளதான் இந்த கதவுலாம் தட்டுறாங்களாம், கதவு தட்டுறாங்களாம், கதவு உடச்சிட்டு வர்றது இந்த மாதிரி கொஞ்சம் காரியங்கள்லாம் இருக்கு. அதனால வீட்டில் வந்து இப்போ கடலுக்கு போயிருக்கிற ஆளுக்க வீட்டில் பொம்பளை ஆளுக்க தனியாக இருப்பாங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, கொஞ்சம் ரோந்து பணியிலே இருப்பாங்க. இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கிறோம். இதனால நீங்கள் உங்கள் வீடுகளிலே அருவா கத்தி கம்பு இதனால நீங்கள் வெளியே உள்ளே வச்சுக்கிறீங்க. யார் வந்து நைட்டு கதவை தட்டினாலும் கதவை திறக்காதீங்க, எல்லோரும் சேஃபாக இருங்க. தேங்க்யூ.
2: களத்திலிருந்து பாபு அண்ணா சொன்ன மாதிரி திருடுங்கிறது அந்த 1 மணிலிருந்து 4 மணிக்குள்ளதான் வந்து கதவு தட்டுறதா இருக்கட்டும், கையில் இரும்பு ராடு அருவா கத்தி இந்த மாதிரி பொருட்களை வச்சுட்டு தான் பொம்பளைகள் இருக்கும்போது மட்டும்தான் வந்து பெண்கள் இருக்கும்போது மட்டும்தான் வந்து கதவை தட்டுறாங்க, திருட்டு வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு பாபு அண்ணா நம்ம எந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பாபு அண்ணா ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: ராமேஸ்வரம்
3: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:17 நேயர்கள் எல்லாருமே இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் இவாஷினி. திருட்டு சம்பவங்களை தவிர்க்க பொதுமக்கள் நம்மளுடைய பாதுகாப்பு விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்னதான் காவல்துறையுமே இருக்கிறாங்க அப்படின்னாலும் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு வகையில் வீட்டில் அதிக அளவு பணம் நகை இதை வச்சிருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கலாம். அப்போ வேறெங்க வைக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னா சேஃப்டியாக ரொம்ப பத்திரமா நம்ம வந்து பேங்க் லாக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஆனால் என்ன, அதுக்கு கொஞ்சம் காசு கட்டணும். இருந்தாலும் நம்மளுடைய பணம் பொருள் எல்லாமே சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு முறையை நீங்களுமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: அன்பு தங்கை நிவாசனிக்கு வணக்கம். சேலம் அமானி கொண்டாம்பட்டு காட்டூர் கே கணேசனம்.
5: வணக்கம் அண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பகுதிகளில் திருட்டு சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குதா இதுக்கு முன்னாடி?
6: நடந்திருக்குமா? ஏற்கனவும் நடந்திருக்கு, இப்பவும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நடந்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து போலீஸ் ரோந்துல இருக்கிறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிசிடி கேமரா வந்து ஒவ்வொரு வீட்லயுமே இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா திருடர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். இது வந்து நம்ம செஞ்சோம்னா கேமரா மூலியமா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். ஆனா இன்னைக்கு நவீன திருடர்கள் அதையும் கூட அந்த சிசிடி கேமராவையுமே இயங்காத பண்ற அளவுக்கு இன்னைக்கு அவங்களும் கருவிகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க.
5: ஓகே. நான் சமீபமா இப்ப உங்க பகுதிகளில் அந்த திருட்டு சம்பவங்கள் ஏதாவது கேள்விப்பட்டு அதை ஏதாவது பகிர்ந்துக்கிற முடியுமானா?
6: பக்கத்துல எங்க எங்க எங்க உணவகத்துக்கும் மிக அருகில ஒரு பெரிய லெவல்ல வந்து கிச்சன் மார்க்கெட் இருக்கு. அதுல வந்து இப்போ ஒரு 2 மாசம் கூட இருக்காது பக்கமா தாங்க.
5: ஓகேண்ணா.
6: ரெண்டு கொள்ளையர்கள் வட மாநிலத்து கொள்ளையர்கள் பின் சைடு வந்து இந்த சீட்டு வச்சுட்டு அடைச்சிருக்கிறாங்க கதர் ஷீட்டு. அதுல அறுத்து விட்டு அதுல உள்ள போற அளவுக்கு ரெடி பண்ணி அதுல உள்ள போயிட்டு பணத்தை பணம் ரெண்டாவது முக்கியமான பொருள் விளைவிருந்த பொருள்கள் இதெல்லாம் எடுத்து டெம்போல வச்சுட்டு போறாங்க. அந்த டைம் அந்த டைம்ல அப்படியே ஒரு விடிகாலம் ஒரு 3 மணி சும்மா இருக்கு. அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா முகம் அவனுக்கு முகம் தெரியாம இருந்ததுனால கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமமா எங்களுக்கு இருந்தது.
5: ஓகேண்ணா. இது வந்து கேள்விப்பட்ட ஒரு தகவலா இல்ல வந்து உங்களுக்கு இந்த சம்பவம் தான் நடந்துருச்சு
6: அப்படின்னு? அதுதான் நான் சொல்றேன். கடைசியா வந்து அவங்க பக்கத்துல இருக்கிற எல்லா கேமராவிலயும் செக் பண்ணாங்க, அது சரியா தெரியல. இந்த கேமராவில அவனுக்கு வந்து துணி வந்து முகத்துக்கு கட்டுறதெல்லாம் நம்ம கேமராவில பதிவாயிடுச்சு. ஏன்னா போலீஸ் துறையே வந்து இங்க நம்ம நம்ம உணவகத்துல உட்கார்ந்து இருந்து அந்த இதுல எல்ஜிடில வந்து பார்த்து அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த நவீன திருட்டு காலத்துக்கு வந்து சிசிடி கேமரா ஒரு நம்ம ஒரு பாதுகாப்பு தான்
5: கண்டிப்பான.
6: ஆனா திருடர்களை பொறுத்த வரைக்கும் வறுமைக்காக திருடுறது வந்து சின்ன சின்ன பொருள் திருடுறவங்க வறுமைக்காக திருடுறவங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய திருட்டுலாம் அவங்க திட்டம் போட்டு கொள்ளையடிச்சு அந்த பணத்தை அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க.
5: கண்டிப்பா. நான் இப்ப வந்து நம்ம வீட்லயும் நம்மளையும் பாதுகாத்துக்கணும், அங்க வந்து திருட்டு நடக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து கடைபிடிக்கலாம்?
6: முன்ன குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கணும். அப்படின்னா கூட்டு குடும்பமா இருக்கும். கூட்டு குடும்பம்னா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரா இருக்கும்னு நினைச்சுக்கணும். அவங்க வெளியூருக்காரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட பழகுது, அவங்களோட அன்பா பெருக்கிறது எல்லாம் இருந்தாமனு வச்சுக்கோங்க. வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அந்த வீட்டுல என்னன்னு தெரியல, கணேச வீட்டுல கதை ஒருத்தர் நின்றுட்டு
5: இருக்கிறான்
6: அப்படின்னு சொல்லி அத வந்து உடனே உனக்கு எனக்கு போன் பண்ணுவாங்க, இல்ல எனக்கு எங்க மனைவிக்கு போன் பண்ணுவாங்க, இல்லைங்க உங்க வீட்டுக்கு டேரவு நிக்கிறாங்க அப்படின்னு. அதனால அந்த தெருவில் நம்ம இருக்கக்கூடிய தெருவில் எல்லாருமே தாய் பிள்ளையா இருக்கணும்.
5: ஓகேண்ணா.
6: அது வந்து ஒரு பாதுகாப்பு. நீங்க வெளியூரே போனாலும் கூட பக்கத்து வீட்டுக்காரர் நம்பி விட்டுட்டு போறோம், அக்கா பாத்துக்குங்க அண்ணா பாத்துக்குங்க நாங்க போயிட்டு வர வரலாம் அப்படின்னு. அது வந்து ஒரு பாதுகாப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பரவ நம்மளை நம்பி சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா அவங்க வந்து மெனக்கட்டு அந்த டைம்லாம் எந்திரிச்சு வெளியே வந்து பாக்குறாங்க. கிராமத்திலாம் நடக்குது.
5: ஓகேண்ணா, இப்ப உங்க வீட்டுல வந்து பாதுகாப்புக்கு இதை நாங்க ஒரு விஷயம் ஃபாலோ பண்றோம் கண்டிப்பா, நீங்களும் பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
6: என்னமா
5: உங்க வீட்டுல பாதுகாப்புக்காக ஒரு விஷயம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்?
6: கண்டிப்பா அதான் நான் சொன்ன மாதிரி தான். எங்க வீட்டுல எங்க வீடு சுற்றிலுமே எங்க உறவினர்கள்.
5: ஓகேண்ணா.
6: எனது இரண்டாவது மகள், அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே சொந்தக்காரங்க. நாங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீடு, இப்ப நாங்க உணவகத்துக்கும் எங்க வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். 100 மீட்டர் 200 மீட்டர் தான். இப்ப எங்க வீடு பாத்தீங்கன்னா பூட்டை போட்டிருக்காரு. நீங்க இப்ப போனா கூட வீடு திறந்து தான் இருக்கும்.
5: ஓகேண்ணா.
6: ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே உறவினர்கள். வீட்டுக்கிட்ட யாரும் போக முடியாது. நாய் வந்து பாதுகாப்பா வச்சிருக்கோம்.
5: ஓகே, நாய்க்குட்டியுமே வளர்க்குறீங்க பாதுகாப்புக்காக?
6: ஆமா ஆமா, அது யாரு வந்தாலுமே அது காட்டி கொடுத்துரும்.
5: ஓகே, நான் ரொம்ப நன்றி நான் உங்களுடைய தகவலை பகிர்ந்துகிட்டதுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: இன்னைக்கு நம்ம வந்து சாகிரியா இருக்கணுமா? யாருபா இருந்தாலும் ஒரு பொருள் தங்க நிறையா நீங்களே சொல்லிட்டீங்க. வந்து பாதுகாப்புனா நீங்க லாக்கர்ல வைக்கிறது பாதுகாப்பு, சேஃப்டிக்குங்கிறதெல்லாம் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி வச்சுட்டா உயிர் போகாது.
5: ஆமாண்ணா,
6: ஏன்னா வீட்டுல வச்சிருந்தா உயிர் போயிடும். ஏன்னா இன்னைக்கு நடக்கிறது அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. 2 பவுன் நகைக்காக ஒரு பெரியமாவை கொண்டிருக்கிறாங்க இப்ப ஒரு பக்கமா. அதனால நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். லாக்கர்ல வைக்கணும் இல்லையா? சப்போஸ் பணமா இருந்தா அதையும் நீங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கணும்.
5: கண்டிப்பா.
6: அதனால இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு, ஒரு விழிப்புணர்வு. நம்ம நேசக்கரங்கள்ல நீங்க கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. முன்ன ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அன்பு தங்கை அமளிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன்.
5: நன்றி அண்ணா, நன்றி. நான் கண்டிப்பா சொல்லிடுறேன்.
6: படம் வந்து பாட்டு வந்து படம் வந்து திருடாதே, பாடலும் திருடாதே, பாப்பா திருடாதே.
5: கண்டிப்பா குடுத்துடலாம். ரொம்ப நன்றி அண்ணா.
6: கண்டிப்பா.
5: நம்ம கணேசன் அண்ணா வந்து நம்மளும் நிறைய விதமான விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம், இந்தந்த வகையில பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அந்த கூட்டு குடும்பமா இருக்கட்டும், இல்ல சுத்தி நம்மளுடைய சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னா கூட அதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அப்படின்றத அண்ணனுமே பகிர்ந்துகிட்டாங்க. குறிப்பா முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடுகள்ல, அதாவது தனியான ஒரு வீடா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல நாய்க்குட்டிகள் வளர்க்கறதுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயமா கூட இருக்கும். அடுத்ததா வந்து நைட் நேரங்கள்ல வீட்டோட வெளிப்புறங்கள்ல நிறைய நம்ம லைட் வந்து போடவே மாட்டோம், எல்லாருமே ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவோம். அந்த தெரு விளக்குகள் மட்டும்தான் எரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாம வீட்டோட வெளிப்புறத்துலயும் லைட் வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா அதுவுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதுகாப்பு தான். இதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த சிசிடிவி கேமராவா இருக்கட்டும், இல்ல டோர் அலாரம்லாம் சில பேர் செட் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரியான பாதுகாப்பு வசதிகளை கூட ஏற்படுத்திக்கலாம். சோசியல் மீடியாக்கள்ல பகிர்றத கொஞ்சம் வந்து நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்கம் பக்கத்துல உள்ளவங்களோட நல்ல தொடர்பை ஏற்படுத்திக்கலாம். அவங்க வந்து ரொம்ப வருஷமா அங்கேயே தான் இருக்காங்க, நம்மளுடைய சொந்தமா இருக்காங்க அப்படின்னா இன்னும் பெட்டர். இல்லை இப்போதான் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா கூட கொஞ்சம் தகவல்லாம் பரிமாறிக்கிறாம ஒரு நல்ல ஒரு தொடர்பை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே ஒரு சூப்பரான பாதுகாப்பு விஷயமா அமையும் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததான் நம்ம கணேசன் அண்ணா கேட்ட பாடலும் ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 11:33 நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். சமீபமா நம்ம பகுதிகளில் திருட்டுகள் அதிகமா நடந்துட்டு வருது. அதனால திருட்டுகள் நடக்காம இருக்க நம்மளையும் வீட்டையும் பாதுகாக்க எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களோட கருத்துக்களை பகிர 7094439999. அப்புறம் முக்கியமா சம்பந்தமே இல்லாம நம்ம வீட்டுக்கு முன்னாடி கார் நிக்கிறது, இந்த மாதிரி திருடர்கள் நோட்டம் போட கார்கள்ல பதுங்கி இருப்பாங்களாம். அதனால நம்ம வீட்டு பக்கத்துல அப்படி ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி கார் நின்னா குறிச்சு வச்சுக்கிட்டு காவல்துறையினர்கிட்ட தெரிவிக்கணும். கூடவே வண்டிலாம் நின்னா தெரியற மாதிரி சிசிடிவி கேமராக்கள் மாட்டிக்கலாம். வீட்டுல இருக்கிற பூட்டு உடஞ்சிருந்தாலோ இல்ல வெளியில எரியற லைட்டுகள் உடஞ்சிருந்தாலோ அது கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுல திருட்டு நடக்க போகுதுன்னு அறிகுறின்னு கூட சொல்லலாம். அதனால இதையெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. மாத்த வேண்டியது இருந்தா கண்டிப்பா மாத்திடணும். விழிப்போட இருந்தா நம்மளோட எல்லா பொருளுமே நம்ம கூட இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்பாடி இந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க. நான் இன்னைக்கான தலைப்பு என்னன்னு தெரியல, என்ன பேசிட்டு இருக்கேன்.
1: சொல்லுங்க. இந்த சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்று.
0: இருக்கக்கூடிய
1: காலகட்டத்துல மக்கள் எல்லாருமே விழிப்புணர்வா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு தங்களுடைய வீடை சுத்தி சிசிடிவி கேமராக்கள் அப்படிங்கறத வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வீடை சுத்தி வந்து 4 பேரை பக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்கிறாங்க. அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க, நாங்க இது மாதிரி வெளியில போறோம், நீங்க கொஞ்சம் வீடை பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. அவங்களும் சூப்பரா சிறப்பா பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வீடை வந்து இந்த டோர்ல கீ, ட்ரெடிஷ்னல் மெத்தடா கீயை வச்சு லாக் பண்றத விட இந்த நம்பர் லாக் சிஸ்டம் அப்படிங்கறது வந்திருக்கு. அதை வந்து நம்ம பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த வீடுகளை கதவுகள் அப்படிங்கறத ரொம்ப கொஞ்சம் தட காத்திரமா அமைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உடன்லயோ டீக்லயோ அல்லது இரும்புலயோ ஒரு கிரில்லையோ அல்லது கேட்டையோ நம்ம ரொம்ப கெட்டியா ஆரம்பிச்சோம், ஒரு தடகாத்திரமா இருந்தது அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்க குறிப்பிட்டீங்க லாஸ்ட் கட்ல, ஃபேஸ்புக்லயோ அல்லது வேற ஏதாவது சோசியல் ஊடகங்களையோ நான் இங்க போறோம் அங்க போறோம் அப்படின்ட்டு மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி நம்ம நம்மளுடைய சொந்த தகவல்கள்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை வச்சுட்டு தான் நிறைய பேர் இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்களையும் ஈடுபடுறாங்க அப்படின்ட்டுன்னு நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி வீடை சுத்தி பாத்தீங்கன்னா இந்த சிசிடிவி கேமரா அப்படிங்கறத வச்சுக்கணும். நம்ம வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அதை கண்காணிக்கணும். நம்ம போனோட அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கறது ரொம்ப நல்லது.
0: ஏன்னா
1: நம்ம ஒரு இடத்துல இருந்தாலும் வீட்டுல என்ன நடக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அதனால நம்ம வந்து சிசிடிவி கேமராக்களை பொறுத்துட்டு நம்ம போனோட அதை கனெக்ட் பண்ணி நம்ம அடிக்கடி நம்ம ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணுறது அப்படிங்கறதும் அந்த சேஃப்டி அப்படிங்கறத என்ஷூர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம எப்பொழுதுமே நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கணும். நம்ம வீட வந்து பூட்டிட்டோமா, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பூட்டிட்டோமா அப்படின்னு செக் பண்ணும். அதே மாதிரி சில பேரு கீய வீட பூட்டிட்டு அப்படியே தொங்க விட்டுருவாங்க. ஒரு ஷார்ட் பிலிம்ல கூட நான் பார்த்தேன், அது வந்து ஒரு நபர் வந்து உள்ளுக்குள்ள பூந்து அவங்களுடைய பொருளை திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயே உட்கார்ந்து வாசலையே பாதுகாத்துட்டு இருந்தாங்கன்ட்டுன்னு. சில பேர் பூட்டின வீடை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அலமாரியில வைப்பாங்க அல்லது வீட்டுக்கு வெளியில வைப்பாங்க, மறைவான இடம்னு அவங்க நினைச்சுக்குவாங்க. ஆனா அந்த மாதிரியான இடங்களை வைக்கிறத தவிர்த்துக்கிடணும். அக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட அந்த ஒரு சாவியோ அல்லது விஷயங்களையோ கொடுத்தோம்னா அது ரொம்ப சேஃப்டியா இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை நம்ம பொறுப்புணர்வோட செயல்படுத்தணும் இல்லையா?
0: ஆமாண்ணா, உங்க பகுதியில இந்த மாதிரி திருட்டு சம்பவங்கள் நடந்திருக்கா?
1: ஐயோ, நிறைய நடந்திருக்குப்பா, நீங்க நம்ப மாட்டீங்க. ஒருத்தவங்க மீன் வாங்கிட்டு இருந்தாங்க, காலங்காத்தால 6:30 அவங்க கழுத்துல இருக்கக்கூடிய அந்த செயின் அப்படியே ரெண்டு பேர் பைக்ல வந்து அறுத்துட்டு போனாங்க. அதை பார்த்தோம், ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்தது. அதே மாதிரி நைட்டு 12:30 ஒருத்தவங்க பூட்டின வீட்டுல அப்படியே திருடு அப்படிங்கறத பாத்திருக்கிறாங்க. அவங்க தெய்வாதீனமா அந்த வீட்டுல எதுவும் வைக்காததுனால வந்தவங்க வீட்டுல இருக்கக்கூடிய சாமான்களை கழிச்சு போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. சோ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நான் நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பதபதிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்குப்பா.
0: ஓகேண்ணா. சரி, நான் உங்க வீட்டுல இல்ல நம்ம வீட்டுகள்ல வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்காம இருக்க நம்ம என்ன பண்ணலாம், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க?
1: அதுதான் நான் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட யூஸ்வலா எங்கேயாவது வெளியில போறது அப்படின்னா சொல்லிட்டு போவேன். அது ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து சிசிடிவி கேமரா அப்படிங்கறத பொறிச்சிருக்கிறேன். அதே மாதிரி வீட்டுல கிரில் அப்படிங்கறத நிரகாத்திரமா அமைச்சிருக்கேன். இதெல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு என்னுடைய வீட்டை பாதுகாத்துக்கிறதுக்கு.
0: தேங்க்யூ. நான் நீங்க கொடுத்த தகவலுக்கு ரொம்பவே நன்றி. உங்க என்ன உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து கடவுளே கடவுளே மீண்டும் நான் பிறந்து விட்டேன் உன்னாலே அந்த பாட்டு கொடுங்கப்பா.
0: ஓகேண்ணா, தேங்க்யூ நான் உங்ககிட்ட பேசினது.
1: தேங்க்யூப்பா.
0: பாய்ண்ணா. பாய்ண்ணா. சந்திரசேகர் அண்ணா சொன்ன தகவல் எல்லாமே நம்ம மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக உள்ள தகவலை தான் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பூட்டுகள்லாம் வச்சு கீ வச்சு பூட்டுறதுக்கு பதிலாக இப்போ நம்பர் லாக் சிஸ்டம்லாம் வந்துருச்சு, அந்த மாதிரியே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: அள்ளிட்டு போங்க.
1: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
4: நேரம் சரியாக 11:44. சமீபமாக நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயங்க நல்லா வந்து காமெடியாகவும் இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபமாக இந்த மத்திய பிரதேசத்தில் ஒரு நகைக்கடையில் ஒரு மிகப்பெரிய கொள்ளை ஒன்று நடந்திருக்குது. அது என்ன கொள்ளையில் என்ன காமெடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கலாம். என்னாச்சு அப்படின்னா, அந்த நகைக்கடையில் பல நாட்களாக குட்டி குட்டியாக இருக்கிற அந்த தங்க மோதிரம், செயின், தோடு, இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமையே போயிட்டே இருந்திருக்குது. ஆனால் யார் எடுத்தது அப்படின்றதுமே தெரியலை. ஏன் அப்படின்னா, எல்லா ஸ்டாஃப்ஸுமே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரியான ஒரு விஷயமுமே நடக்குது. கேமராலையுமே தட்டுப்படலை. கடைசியில் யார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்ததில் தான் தெரிய வந்திருக்குது. அந்த ஒரு கொள்ளை சம்பவத்தை செஞ்சது வேற யாரும் இல்லை, ஒரே ஒரு குட்டி எலி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே உள்ள ஒரு பொந்தில் ஓட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வைர நகை அந்த மாதிரியான சின்ன சின்ன கல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய பொந்துக்குள்ளே வச்சுருப்பாங்க போல. கடைசியில் அந்த கேமராவில் வந்து பிடிச்சி அதோட பொந்துக்குள்ளே போய் செக் பண்ணாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1,000,000 மதிப்புள்ள நகைகள் வந்து உள்ளே கிருந்து வெளிவந்திருக்குது. ஸோ அங்கே நகைக்கடை உரிமையாளரும் பல நாட்களாக வந்து அவங்க ஸ்டாஃப்ஸ்கிட்ட விசாரித்து பார்த்துட்டாங்க, நிறைய நபர்கள்ட்டையுமே கேட்டு பார்த்துட்டாங்க, எந்த தகவலும் தெரியவில்லை. கடைசியில் கேமராவில் பிடிச்சது கண்டுபிடிச்சதில் அந்த எலின்னு தெரிய வந்திருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு அடுத்ததாக களத்திலிருந்து மனோகர் அண்ணா இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: வணக்கம் ஐயா, உங்கள் பேர் என்னங்க?
6: மனோகரன்.
5: ஐயா, இப்போ அந்தநாதபுரத்தில் வந்து சில நாட்களாக வந்து திருட்டு சம்பவங்கள் நடக்குதா வந்து கேள்விப்பட்டோம், அது உண்மைங்க?
6: அது உண்மைதான் ஐயா.
5: என்ன மாதிரி நடந்துட்டுருக்கு, எத்தனை நாள் நடந்துட்டுருக்கு அந்த திருட்டு?
6: இப்போ ரெண்டு ஒரு வாரம் நடந்துருக்கு. என்ன அப்படி இருந்து பிறகு இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கு, கேள்விப்படுறோம். ஆ
5: சரி, இப்போ உங்கள் ஏரியாவில் நடந்த அதை பற்றி சொல்லுங்களேன், எப்படி நீங்கள் கேள்விப்பட்டதை சொல்லுங்களேன்.
6: கேள்விப்பட்டது, ஒரு வீடு வேளாட்டு வீடு, அந்த பையன் வந்து வெளிநாடு வெளியூர் போய் தான் பயந்துருக்கு. அது அந்த வீட்டில் பொம்பை பையன் இருக்கும் போல

0: வீட்டுக்கார மனை முடி இருக்கும்போது அந்த கோட்டையை உடச்சி ஏறி போயிருக்கோம். உடச்சி அதை உடச்சிருக்கு அக்கம் ரெண்டு சென்னை இந்த பக்கம் உடச்சே இருக்குது
1: மேலே
0: உடச்சிருக்கு. தெரியுமா மிஷின் வச்சு ஓட்ட ஓடணும். அதே மாதிரி கதவுல வந்து லாக் வச்சிருக்கோம்ல, லாக் கரெக்டா கட்டி உடச்சிருக்காங்க. நடந்தது அது இன்னொன்று வேற ஒரு சொல்றப்பல பிளாஸ்டிக்ல வச்சிருக்கேன் நம்ம முகத்துல
1: மூஞ்சில விட்டுருக்கா
0: மூஞ்சி வச்சிருக்காப்பிள்ளையா முகம் அடையா தெரியாத ஆனால் கருப்பு ட்ரெஸ் அது கூட தான் அணிஞ்சு வர போயிருக்கிறப்ப அந்த முகத்துல இந்த சின்ன பிள்ளையை போட்டு போட்டு வைக்கும்ல அதே மாதிரி முகத்துல ஒட்டிக்கிறேன் நான்.
1: இப்போ நம்ம ஏரியாக்கள்ல நம்ம வீடுகளில் எதுவும் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு ஏதாச்சும் பயம் இருக்காங்க
0: ஒரு அச்சம் இருக்குங்க. இப்போ அச்சம் தெரிஞ்சு இப்போ எங்க நடக்குன்னு யாருக்கு யாரு தெரியும் இதை வந்து எங்க நடக்கும் யாரும் தெரியுமா. இன்னும் ஞாயிற்றுக்குள்ள இங்கே வரலாம் வர முடியும் இருந்தாமல இது அப்படித்தான் அச்சம் தான் இருக்கு. அச்சம் இல்லாமல் ஒன்றும் இருக்க முடியாத கலவுல தீயும் இதுவும் கலவும் குடியிருக்க குடியிருக்க முடியாத மற்ற எல்லாம் எதுவும் குடியிருந்தாலும் இப்போ நீங்களும் சண்டை தடவை பண்ணுவோம் குடியெடுத்துருந்தாங்க நெருப்புலையும் இதுலையும் குடியிருக்க முடியாது. இது எப்போ கலவும் தெரியாது அதே மாதிரி நெருப்பு எப்போ பிடிக்கும் தெரியாது தெரியுதா. அதனால வந்து மக்கள் அச்சமாதான் இருக்கு வேற ஒன்று.
1: நன்றி.
2: இதுவரை நான்கு பேரும் வந்து களத்துல இருந்து நம்ம கூட பேசியிருக்காங்க. ஸோ நான்கு பேருமே அப்பப்ப சம்பவங்களை கேட்டுட்டு சில பேர் பார்த்துட்டுமே நிறைய தகவல்களையும் இந்த திருட்டு சம்பவம் பத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா அந்த அடையாளம்ங்கிறது நிறைய பேர் வந்து அந்த திருட்டு சம்பவங்களை நடத்துறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து முகத்துல மாஸ்க் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து மூஞ்சில என்ன மாதிரி தடவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கருப்பு ட்ரெஸ் போட்டு கைகளில் வந்து இந்த அருவா பத்தி அதுக்கப்புறம் சில ஆயுதங்களோட வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அடையாளம் அதே மாதிரி சந்தேகிக்கிற நபர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா உடனே காவல்துறைக்கு கண்டிப்பாக உங்களுடைய அந்த புகார்களை கொடுங்க. அதே மாதிரி தெரியாத நபர்களை வீட்டில் வந்து ஈஸியாக அனுமதிக்க வேண்டாம். இது ஏன்னா திருவிழா சமயங்களாக இருக்கிறதுனால நிறையா நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா நம்ம தாராளமாக அவங்கள அனுமதிக்கலாம். நைட் நேரங்களில் தனியாக போகும்போது கண்டிப்பாக எச்சரிக்கையோடு போகணும். மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியாக இல்ல அந்த ரோடா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா உங்களுக்குமே ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயமா இருக்கும். அதே சமயத்துல வீட்டோட சாவியை நிறைய பேர் கதவுக்கு பக்கத்திலே வச்சிருவோம், யாராவது ஈஸியா எடுக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அப்படிலாம் இல்லாம கண்டிப்பா நம்ம கையோடய வச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வைக்கக்கூடிய இடமா இந்த பூந்தொட்டி இருக்கும் இல்லைன்னா ஷூ இருக்கும் இல்லைன்னா பக்கத்திலே எங்கேயாவது வச்சிருவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம கைகள்லயே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு. பாதுகாப்பு காவல்துறை மட்டும்தான் நமக்கு கொடுக்கணும் அப்படின்றதை தாண்டி பொதுமக்கள் நம்மளும் விழிப்புணர்வோடையும் ஒத்துழைப்போடையும் இருந்தால் தான் திருட்டுகளை தவிர்க்க முடியும் தடுக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு இது மாதிரியான ஒரு நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

தடுத்தாலும் மனம் தளரவில்லை, வழிகள் இல்லையெனில் பாதை உருவாக்கினாள். இன்று அவள் உயரத்தில் நின்று சொல்கிறாள், என் கதையே என் சக்தி என்று. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் இசை எஃப்எம் 90.4 நெய்தல் பிணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. வறுமை அப்படிங்கிற நிலை வந்து பல பெண்களோட கனவுகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சவாலான விஷயமா தாங்க இருக்கு. அந்த சவால்கள் எல்லாத்தையுமே தாண்டி நிறைய பெண்கள் வந்து தங்களோட தன்னம்பிக்கை அப்புறமா கடின உழைப்பு காரணமா முன்னுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லணும். அதுலயுமே கல்வியை ஆயுதமா வச்சு கூட தங்களோட வாழ்க்கைய மாற்றி அமைச்ச பெண்கள் தாங்க இப்போ அதிகமாகவும் இருக்காங்க. அப்படி தன்னோட வறுமைய ஒரு தடையா நினைக்காம அதை ஒரு தொடக்கமா நினைச்சு இன்னைக்கு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு வர ஒரு பெண் பத்தி தாங்க நம்மளோட நிகழ்ச்சியிலுமே தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? தேனியை சேர்ந்தவங்க தாங்க 21 வயசான நாகதேவி. சின்ன வயசுலயே அவங்களோட அப்பா வந்து இவங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போனதால அவங்க அம்மாவோட அரவணைப்புல தான் இவங்க வாழ்ந்திருக்காங்க. அம்மாவும் அதிகமா படிக்காததால என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டு வேலைக்கு போய் தான் நாகதேவியையும் அவங்களோட அண்ணனையுமே வளர்த்திருக்காங்க. வறுமை ரொம்ப வாட்டினதுனால இவங்க அண்ணனை 7 வகுப்பு மேல படிக்க முடியாத சூழல் அவங்க அம்மாவுக்கு உருவாயிருக்கு. எப்படியாச்சும் தன்னோட மகளான நாகதேவிய படிக்க வச்சிடணும் அப்படிங்கறதுல மட்டுமே உறுதியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நாகதேவி ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க அண்ணனுக்கும் திருமணம் ஆனதால இவங்க எல்லாருமே குடும்பத்தோட திருப்பூர்ல வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அப்புறம் வீட்டு வேலைக்கு போனவங்களால நாகதேவி வந்து அரசு பள்ளியில தான் படிக்க வைக்கவும் முடிஞ்சிருக்கு. ஒரு வழியா பள்ளி படிப்ப முடிஞ்சதும் பிகாம் சிஏ படிக்கணும்னு தன்னோட ஆசைய தன்னோட அம்மா கிட்ட வெளிப்படுத்திருக்காங்க. சோ அவங்களோட ஆசையை கேட்ட அம்மாவுமே, உனக்கு என்னெல்லாம் படிக்கணும்னு ஆசை இருக்கோ படிமா, அம்மா வீட்டு வேலைக்கு போய் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி காலையில வேலைக்கு போய் ஒவ்வொரு வீடா வேலையை முடிச்சுட்டு அவங்க அம்மா வீடு வர்றதுக்கே கிட்டத்தட்ட சாயங்காலம் ஆயிருமா. அப்படி தன்னோட அம்மா படுற கஷ்டத்தை பார்க்கும்போது தான் இன்னும் நல்லா படிக்கணும், படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் நாளுக்கு நாளே நாகதேவிக்கு அதிகரிச்சிருக்கு. எப்படியும் ஒரு வழியா கல்லூரியில சேர்த்து கடன் வாங்கி 2 படிக்க வச்சுட்டாங்க. ஆனா 3 வரும்போது போதுமான அளவு பணம் இல்லாததால ஒரு தன்னார்வ நிறுவனத்துல உதவி கேட்டு அவங்க கொடுத்த உதவித்தொகை மூலமா தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காங்க. படிப்பு முடிஞ்சதுமே இவங்களுக்கு அடிச்ச லக்க பாருங்களேன், ஒரு தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்துல இவங்களுக்கு வேலையும் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த வேலையில தன்னோட திறமையும் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட அம்மாவுக்கு ஓய்வு கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவோட சின்ன சின்ன ஆசைகளையும் நிறைவேற்றிட்டு தனக்குன்னு ஒரு மொபைல் போனு, பல வருஷமா கரண்ட் இல்லாத தன்னோட வீட்டில் சோலார் கரண்ட் வசதியையும் ஏற்பாடு பண்ணிட்டோம், 3 வயிறு நிறையவும் பிடிச்சதை சாப்பிட்டுட்டும், ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸை உடுத்துட்டும், தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டும் வராங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தம் வறுமையா இருக்கும், எப்படி நம்ம படிச்சு வாழ்க்கையில முன்னேற போறேன்னு யோசிக்காம வறுமை இருந்தாலும் நம்ம கல்வியை விட்டுறாம அதை கெட்டியா பிடிச்சி அதை ஒரு ஆயுதமா மாத்தணும்னா நம்மளோட வாழ்க்கைய நல்லா அமைச்சுக்க முடியும்னு நினைச்ச அவங்களோட அந்த எண்ணங்கள் தாங்க. ஸோ அப்படிப்பட்ட நாகதேவிக்கு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா அவங்களோட வாழ்க்கையில அவங்க இன்னும் மென்மேலும் சிறந்து விளங்கணும்னு நம்மளோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

ஒரு உணவுப் பொருளா இருந்தாலுமே நம்ம உடலுக்கு அந்த உணவுப் பொருள் சக்தி தருது. அதே மாதிரி இயற்கையாவே ரொம்ப இனிப்பா இருக்குதுன்னா அது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வர பிரசாதம் தாங்க சொல்லணும். அப்படி மண்ணோட மனமும் இயற்கையோட சுவையும் சேர்ந்த ஒரு உணவுப் பொருள் தாங்க இந்த கிழங்கு வகைகள்லாம். அதுலயுமே ஒரு சில கிழங்குகள்லாம் பாத்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம பச்சையாவே சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு கிழங்கு தாங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு. சோ இந்த கிழங்கை நம்ம சரியான முறையில சமைச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அளவோட நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். அதுக்கப்புறமா இதுல நார்ச்சத்து இருக்கிறதால ஜீரண சக்தி அதிகரிக்கும். விட்டமின் ஏ இருக்கிறதால நம்மளோட கண்ணோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா விட்டமின் சி இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் இருக்கிறதால நம்மளோட சருமம் அப்புறம் முடி கூட நல்லா இருக்கும். சோ இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த கிழங்க வச்சு எப்படி அதிரசம் செய்யலாம்னு தெரிஞ்சுக்க இருக்கும் என்னைக்கான நெய்தல் பண்ணி நிகழ்ச்சி மூலமா. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. அதிரசமா பொதுவா அரிசி மாவுல தானே அதிரசம் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஆமாங்க, அரிசி மாவு கூடயே இந்த கிழங்கையுமே சேர்த்து நம்ம அதிரசம் செஞ்சு சத்தான ஒரு உணவுப் பொருளா நம்மளும் சாப்பிட்டுட்டு விற்பனையும் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த அதிரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலான்னா, சர்க்கரை வள்ளி கிழங்கு 1 கிலோ எடுத்துக்கணுங்க, வெள்ளம் 350 கிராம், பச்சரிசி மாவு 250 கிராமும், அப்புறம் உப்பு தேவையான அளவு, வாழை இலை, எண்ணெய், அப்புறமா நெய். முதல்ல கிழங்க நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் இப்போ இட்லி தட்டில் நம்ம வெட்டி வச்சிருக்க கிழங்கு எல்லாத்தையும் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். கிழங்கு நல்லா வெந்ததும் கிழங்கோட தோலை உரிச்சு எடுத்துட்டு இப்போ அது கூட கொஞ்சமாக வெல்லமும் அரிசி மாவும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் தண்ணி சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவில் தேவையான அளவை உப்பும் சேர்த்துட்டு சின்னதாக வாழை இலை எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையை எடுத்து நம்ம அதிரசத்துக்கு எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா ரொம்ப ருசியான சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அதிரசம் ரெடி. இது செய்யறதுக்குமே ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். ஸோ இதை நம்ம சரியான முறையில் செஞ்சோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு வரைக்கும் நம்ம வெளியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை அதிரசம் நல்லா சூடு ஆறுனதும் நம்ம காற்று புகாத டப்பாக்கள்ல போட்டு வச்சோம்னா 4-5 நாள் வரைக்கும் நம்ம இதை கெடாமல் வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்ம 1-7 நாள் வரைக்கும் நல்லா இருக்குங்க. இதை வந்து நம்ம 2-4 பீஸை சின்னதாக பேக் பண்ணி நம்ம

விற்பனை பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற டீ கடை, ஸ்நாக்ஸ் கடையில் கொடுத்து கூட விற்பனை பண்ணலாம். இல்லைனா இருக்கவே இருக்கு நம்ம ஒரு சந்தை. ஸோ நம்ம சந்தையில் கூட அங்கவே ஃப்ரெஷ்ஷாக சுட்டு கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாங்க. இல்லைனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு மொத்தமாக ஆர்டர் எடுத்து கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தினம் தினம் விற்பனை பண்ணோம்னா நமக்கு இதில் நல்ல விற்பனையாகவும் நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ நம்ம சின்ன அளவில் தொடங்கினாலுமே இப்படிப்பட்ட பாரம்பரியமான உணவுகளை நம்ம விற்பனை பண்ணும்போது மக்களுமே அதிகமாக விரும்பி வாங்குவாங்க. அதனால ஆர்வம் இருக்கிற பெண்கள் இதையும் ஒரு தொழிலாக செஞ்சு நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம்

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காயம் பட்டா உடனே ஆறக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு தெரியுமா? ஆனா அதுலதான் ஒரு விஷயமே, மொத்தம் 3 உறுப்பு இருக்குது. அதுல முதல் உறுப்புன்னு பார்த்தா கல்லீரல். இயற்கையாவே நம்மளுடைய கல்லீரல் ஒரு சூப்பர் பவர் உள்ள உறுப்பு. ஏதோ ஒரு காரணத்தினால 70% டேமேஜ் ஆகுது அப்படின்னு அதை வெட்டி எடுத்துட்டா கூட மறுபடியும் வளரக்கூடிய ஒரு திறமையுமே வச்சிருக்குது. ரெண்டாவதா இருக்கிறது கார்னியா. என்னடா வித்தியாசமான உறுப்பு பேரா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நம்மளுடைய கண் விழி படலம் தான். இதுல ஏதோ ஒரு சின்ன கீறல் விழுகுது அப்படிங்கிற பட்சத்துல 24-48 மணி நேரத்துக்குள்ளே சரியாகிருமா. மூணாவதா இருக்கிற மிக முக்கிய உறுப்புன்னு பார்த்தா அது நம்மளுடைய நாக்கு தாங்க. அதிக அளவுல ரத்த நாளங்களும் ரத்த ஓட்டமும் இருக்கிறதோட மட்டும் இல்லாம செல் வளர்ச்சி அதிகமான உமிழ்நீர் சுரப்பு இருக்கிறதுனால நாக்குல காயம் ஏற்பட்டா கூட தன்னைத்தானே சரி செஞ்சுக்க கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது நம்மளுடைய நாக்கு அப்படின்னே சொல்லலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4
2: வயசு போக போக நம்மளோட உடம்புல ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதாங்க. அதுலயும் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 40 வயசை தொட்டுட்டாலே நம்ம உடம்புல இயற்கையாகவே இந்த மெட்டபாலிசம் கம்மியாகும், அப்புறம் ஹார்மோன் மாற்றங்கள்லாம் இருக்கும், நம்மளோட எனர்ஜி லெவல்லாம் குறையும். அப்போ நம்ம அதை சரி பண்ண என்ன பண்ணுவோம்? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சத்தான உணவுகளை சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் தினமும் ஏதாவது உடற்பயிற்சி செய்வாங்க, நல்லா தூங்குவாங்க, தண்ணி அதிகமாக குடிப்பாங்க. அப்பப்போ நம்மளோட உடலோட கண்டிஷன் சரியாக தான் இருக்குதா அப்படின்னு டாக்டர்லாம் போய் செக் பண்ணுவாங்கல்ல. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயங்கள் தாங்க. ஒரு சிலர் நினைக்கலாம் இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு. ஆமாங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற இந்த உணவுகளில் எந்தெந்த மாதிரியான சத்துக்களை நம்ம எடுத்துக்கணும், அதாவது நம்மளோட உணவில் நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான 5 சத்துக்கள் பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பண்ணி நிகழ்ச்சிக்காக. நான் மதி. அஞ்சு சத்துக்கள் என்னலான்னா, விட்டமின் டி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அப்புறம் மெக்னீசியம், ஒமேகா 3, கொலாஜன். இந்த அஞ்சும் தாங்க. இதையும் விடவும் முக்கியமான ஒரு பொருள் இருக்குங்க, அதுதான் புரோட்டீன், அதாவது புரதம் சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, அதுதான். ஸோ முதல்ல விட்டமின் டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது நம்மளோட எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இது எந்தெந்த உணவுகள்ல அதிகம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மீனில் இருக்குது, அப்புறமா முட்டையோட வெள்ளக்கரு இருக்குல்ல அதில் இருக்குது, அப்புறம் ஈரல், பால், தயிர், அப்புறமா காளான், இது எல்லாத்துலேயுமே இது இருக்குங்க. அதனால் விட்டமின் டி குறைபாடு எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக விட்டமின் B12. இது வந்து நம்மளோட நரம்புக்கு முக்கியமான ஒரு விட்டமின்கள். ஸோ இது வந்து பால், தயிர், சீஸ் இதுலெல்லாம் அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே அசைவ உணவுகளில் தாங்க இது அதிகமாக இருக்குது. ஸோ B12 குறைபாடு வரக்கூடாது நினைக்கிறவங்க இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா மெக்னீஷியம். 40 வயசுக்கு மேலே வந்துட்டாலே காரணமே இல்லாமல் அதிகமாக கோபம் வருது, எரிச்சல் வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெக்னீஷியம் குறையிறது தாங்க. ஸோ இது எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாதாம், பிஸ்தா, முந்திரி, பூசணி விதை, சியா விதை, அப்புறம் பருப்பு வகைகள், கீரை, டார்க் சாக்லேட், இதிலெல்லாம் தான் இந்த மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. அதனால் அதிகமாக கோபம் வருது, எரிச்சல் வருது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மெக்னீஷியம் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உணவுகளை கூட நம்ம எடுத்துக்கலாம். நாலாவதாக ஒமேகா 3 கொழுப்பு அமிலம். இது வந்து மீன்களில் அதிகமாக இருக்குது, குறிப்பாக நெத்தலி மீன், சால மீன், ஐல மீன், வஞ்சர மீன், அப்புறம் சூர மீன். அதே மாதிரி விதை வகைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் சீட், சியா சீடு, பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட், சோயான்னு இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அஞ்சாவதாக கொலாஜன். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா 30 வயசு வந்துட்டாலே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தாங்க இந்த மூட்டு வலி. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட எலும்புகளில் இருக்கிற கொலாஜனோட அளவு கம்மியாகிறது தாங்க. அது என்னென்னா, நம்மளோட கால் மூட்டு இருக்குல்ல, அதில் மேல் எலும்புக்கும் கீழ் எலும்புக்கும் இடையில அந்த ரெண்டு எலும்பும் ஒன்றோடு ஒன்று உரசாமல் இருக்கிறதுக்காக ஒரு திரவ மாதிரியான பொருள் தான் இருக்கும். ஸோ அந்த பொருள் தான் கொலாஜன். ஸோ இது கம்மியாகும் போது தான் எலும்பு உராய்வு ஏற்படும் போது நமக்கு மூட்டு வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பகுதிகளில் சாயங்கால நேரங்களில் அதிகமாக இருக்கிற கடைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பு கடைகள் தாங்க. அதுலேயுமே இந்த ஆட்டுக்கால் சூப்பு இருக்குல்ல, அது தாங்க இதுக்கு பெஸ்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் ஆட்டுக்கால் சூப்பு கிடச்சுன்னா வேண்டான்னு சொல்லாத அளவுக்கு அதிகமாக குடிங்க. ஒருவேளை கடையில் வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா, நீங்கள் வீட்டில் கூட செஞ்சு அதை குடிக்கலாம். ஸோ இந்த 5 பொருட்களையும் நம்மளோட உணவில் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா, எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்மளால் வாழ முடியும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு நோயாக வந்து வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை கெடுத்து, மன நிம்மதியை கெடுத்து, ஹாஸ்பிட்டலுக்கான பில்லையும் அதிகப்படுத்தி, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போதே கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தையுமே நம்மளுக்கு தோணும். அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்மளோட வாழ்க்கையில் இன்னையிலேருந்தே நம்மளோட ஆரோக்கியத்துக்கு தேவை இந்த உணவுகளை சாப்பிட்டு 40 வயசுக்கு மேல நம்மளோட உடலை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா, இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்னா, எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ

0: எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
1: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்ற

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும், கர்ப்ப காலத்துல அவங்களுக்கு சரியான சிகிச்சை கிடைக்கணும், பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான முறையில பிரசவம் நடக்கணும், குழந்தைக்கும் தாய்க்கும் சத்தான உணவு கிடைக்கணும், வீட்டுல பிரசவம் நடக்கிறது குறைஞ்சி மருத்துவமனையிலே எல்லாருக்கும் பிரசவம் ஆகணும், கர்ப்ப காலத்துல வர செலவுகளை சமாளிக்கணும்னு இப்படி பல நோக்கங்களுக்காக தான் கொண்டு வரப்பட்ட திட்டம் தாங்க மகப்பேறு நலன் திட்டம். அதாவது 1987 தமிழ்நாட்டில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலம் திட்டங்கிற பேரில் வந்துச்சு. அதுக்கப்புறமா 2017 மத்திய அரசு வந்து இதை பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்படிங்கிற திட்டம் மூலமாகவும் வந்துச்சு. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பப்பெல்லாம் மாற்றங்கள் வந்துட்டு தான் இருக்கு. அப்படி 2018 பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கொடுத்துட்டு இருந்த 12,000 ரூபாய் வந்து இப்போ 18,000 ரூபாயா உயர்த்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போஷாக்கு பெட்டின்னு அதுல பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தேவையான பொருட்களை வச்சும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு தாங்க இருக்கு. ஸோ இந்த திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியிலுமே நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சிக்காக நாமதி. கர்ப்பமான பெண்கள் கர்ப்பம் தரிச்ச 45 நாளுக்குள்ளேயே போய் அரசு மருத்துவமனையிலயோ இல்லைன்னா அங்கன்வாடியில பணியாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்க கிட்டயோ போய் பதிவு செஞ்சு சரியான முறையில எல்லா பரிசோதனையும் பண்ணி குழந்தை பிறந்து குழந்தைக்கு தடுப்பூசி போடுற வரைக்கும் எல்லா பதிவும் ஆவணங்களும் சரியா இருந்துச்சுன்னா இந்த திட்டத்துல ஈஸியா பயனடைய முடியும். ஸோ இந்த திட்டத்துல பயனடையணும் அப்படின்னா கர்ப்பிணி பெண்க்கு வந்து 19 வயசுக்கு மேல இருக்கணும், தமிழ்நாட்டில் வாழ்றவங்களா இருக்கணும், வங்கி கணக்கு புக் வச்சிருக்கணும், அதுக்கப்புறமா ஆதார் கார்டு. ஸோ இந்த தகுதிகளே போதுமானதாங்க. ஸோ அதே மாதிரி முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் மட்டும்தான் இதில் பயனடைய முடியும், 3வது குழந்தைக்கெல்லாம் இதில் பயனடைய முடியாது. அதுலேயும் கர்ப்ப காலத்துலேருந்து ரெகுலராக செக்கப் போகிறது, தடுப்பூசியெல்லாம் கரெக்டாக போடுறது மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களுமே பயனடைய முடியும். ஸோ இந்த திட்டத்தில் எல்லாரும் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த 18,000 கொடுத்தாங்கல்ல அதை எப்போல்லாம் கொடுப்பாங்கன்னு தானே கண்டிப்பாக எல்லாருக்குமே அதை தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருக்குங்க. அது என்னென்னா இப்போ கர்ப்பம் பதிவு செய்கிறோம்ல, ஸோ பதிவு செஞ்ச கொஞ்ச நாளே நமக்கு வந்து முதல் கட்டமாக 2,000 கொடுத்துருவாங்க. 2வதா பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் இருக்கிற அந்த செக்கப் முடிஞ்சதுமே ஒரு 2,000 கொடுப்பாங்க. 3வதா குழந்தை பிறந்ததும் ஒரு 4,000, 4வதா குழந்தைக்கு தடுப்பூசி போட்டதும் ஒரு 4,000, 5வதா குழந்தைக்கு 9 மாதம் வரைக்கும் தடுப்பூசி போட்டு முடித்ததும் ஒரு 6,000 ரூபாய் வரும். இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல அந்த நியூட்ரிஷன் கிட்டு அதுவுமே கொடுப்பாங்க. ஸோ இந்த தொகை ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக செக்கப் போகணும், தடுப்பூசி போடணும், அப்போ தான் உங்களுக்குமே கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் எந்த காரணத்துக்காகவும் பணம் வந்து உங்களோட கையில் கொடுக்க மாட்டாங்க, அது பேங்க்ல அக்கௌண்டில் தான் வரும். அதனால கொடுக்கும்போதே கரெக்டான அக்கௌண்ட்டாக கொடுக்கணும். ஓரளவுக்கு இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வாழ்கிற ஆதார் கார்டு இருக்கிற எல்லா பெண்களுமே இந்த திட்டத்தில் பயனடையலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் யாராச்சும் கர்ப்பமாக இருந்து இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலனா அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.

0: பலகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? மொபைலா மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: போச்சு
5: டயர்டாச்சு
4: இதே வேலையா போச்சு.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று பூவே உனக்காக மற்றும் அவள் வருவாளா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று பூவே உனக்காக மற்றும் அவள் வருவாளா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று பூவே உனக்காக மற்றும் அவள் வருவாளா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னன்னு ஹாஸ்பிடல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
1: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
0: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
1: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
0: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தன் அவர்களின் பேச்சு. இது எஸ்பி டெலிவிஷன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நாடகத்துக்கு போட்டியா வந்தது சினிமா, ஞாபகம் வச்சுங்க. சினிமாவுக்கு போட்டியா வந்தது சின்னத்திரை டிவி. இப்ப டிவிக்கு போட்டியா வந்திருக்கிறது எதுனா, இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய கைபேசி, அந்த செல்போன், இதுதான் இன்னைக்கு போட்டியா இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி. ஆனா இது எல்லாமே பட்டிமன்றத்துக்கு போட்டி, அதான் பிரச்சனை. இந்த பக்கம் சினிமாவா நாங்க சமாளிக்கணும், இந்த பக்கம் சின்னத்திரையை சமாளிக்கணும், இந்த பக்கம் கைபேசியை சமாளிக்கணும். இந்த எல்லாவற்றையும் சமாளிப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருப்பது தமிழ் தான் என்ற ஒரு நம்பிக்கையோடு. வேற என்ன இருக்கு? நாங்கன்னா அப்படி என்ன புற சிக்ஸ் பேக்ஸ்ல அலையிறோம்? இல்ல, இந்த ஏஐ புதுசா வந்திருக்கு பாருங்க, அது ஒரு நல்ல அறிவியல் தாங்க. ஆனா எல்லா சாமியும் சிக்ஸ் பேக்ஸ்ல காட்டுவாங்க. முருகனா இருந்தாலும் சரி, சிவபெருமானா இருந்தாலும் சரி, திருமாலா இருந்தாலும் சரி, எல்லாரும் சிக்ஸ் பேக்ஸ் தான் இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, திடீர்னு அவர் பாட்டுக்கு மயில விட்டு இறங்கி வர்றாரு, அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மிக எத்தனை போட்டி வந்தாலும் தமிழ் என்கின்ற ஒன்று எங்களோடு இருக்கின்ற காரணத்தால் இன்னொன்னையும் பாருங்க, எந்த தொலைக்காட்சியா இருந்தாலும் அதுல ஒரு பட்டிமன்றம் இருக்கும். பட்டிமன்றம் இல்லாத தொலைக்காட்சி இல்லை, பட்டிமன்றம் இல்லாவிட்டால் அது தொலைக்காட்சியே இல்லை, அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, இப்ப கூட கேட்கலாம், இன்னமா தலைப்பு வச்சிருக்கீங்க? வச்சிருக்கோம், தீந்து போல பழசே புதுசு பண்ணி போட்டுருவோம், அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து இந்த ஒரே மாவுல இட்லி தோசை எல்லாம் பண்றோம் இல்லையா, அது மாதிரி இதுலயே நாங்க எல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, மனித மனத்தை மென்மைப்படுத்துவது எது? மென்மைப்படுத்துவது ரெண்டே ரெண்டு கேள்விதான், கலையா இலக்கியமா? மனித மனத்தை, அதாவது நம்முடைய இந்த மைண்டுன்னு சொல்லுவாங்க, மனசுங்கிறதுக்கு ஆர்கன் கிடையாது, அந்த மைண்டு, அதை எது சாப்ட்வேரா மாத்துது அப்படின்னு பார்த்தா அது ஹார்ட்வேரா இருக்கு. சாப்ட்வேரா மாத்துறது ஃபைன் ஆர்ட்ஸா லிட்ரேச்சரா? இவ்வளவுதாங்க, வேற வழி இல்லை. ஏன்னா கேட்டுட்டு போனா சொல்லணும்ல அடுத்த தலைமுறைக்கு. கலையா இலக்கியமா? மனச மனம், மனம்னா என்னங்க? எளிமையா சொல்றேன், இப்ப எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, என்னை கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தானே உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா உங்க மனசு எங்க இருக்குன்னு தெரியுமா? எத்தனை மணிக்கு முடிச்சு எத்தனை மணிக்கு போய் என்னென்னமோ யோசிப்போம், மனம் ஒரு நிமிஷம் இங்க நிக்காதீங்க. அதை நிப்பாட்டி வைக்கிறது சாதாரணம் இல்ல. இந்த மனம்ங்கிற வார்த்தையை எத்தனையோ பேர் பயன்படுத்திருக்காரு, திருவள்ளுவரும் பயன்படுத்துறாருங்க. அந்த மனசுல கவலை எப்படி வரும்னா, அங்கதான் ஏற்படுமா, தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் இது. தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தார்க்கு அல்லால் கவலை மனத்தின்பால் உண்டாகும், திருவள்ளுவன்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்காய், பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டிய யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் பிரவுன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி பிடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
1: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்க

0: திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தன் அவர்களின் பேச்சு. இது எஸ்பி டெலிவிஷன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி. திருநாவுக்கரசர் இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம். பாருங்க எப்படி வார்த்தைகள். இந்த மனம் இரக்கம், அன்பு, கோபம், எரிச்சல், ஆத்திரம் எல்லாம் இருக்குங்க. இதை மென்மையாக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு அணி சொல்கிறாங்க, நல்ல இலக்கியங்களை படிச்சிங்கன்னா மனம் மென்மையாகும். உண்மைதான், நல்ல இலக்கியத்தை படிக்கிறப்ப மனசு நம்மளை அறியாமல் மென்மையாகும். இவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க, ஒரு பாட்டு கேட்டால் நம்ம மனசு எப்படி இழகி போகுது, ஒரு அழகான ஓவியத்தை பார்த்தா மனம் எவ்வளவு அமைதி அடையுது. மனித மனத்தை மென்மைப்படுத்துவது என இறுகி போயிருக்கு. ஞாபகங்க, ஏதாவது போய் கேட்டா இங்க ஒழுங்கா போயிரு சொல்றோம், அதை இழக்கணும். சூடு பண்ணா இழகுமா? சூடு பண்ணா இழகும். அது மட்டும் இல்ல, அது இழகிற மாதிரி பேசினாலும் இழகும். அதான் உண்மை. எதா இருந்தாலும் ஒரு 4 பேர் பேச்ச கேட்கணும். நீங்க ஏன் பேச்ச கேட்காட்டாலும் பரவாயில்ல. அந்த 4 பேர் யாருன்னா வேற யாரும் இல்லைங்க, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். 4 பேர்னா வேற யாரு? அந்த 4 பேருக்கு நன்றினா இந்த 4 பேர் தான். ஒரு கல்லூரியில் பேச போயிருந்தேங்க, அறிமுகப்படுத்துறப்ப எப்படி அறிமுகப்படுத்துறோம்னா 2000 மாணவர்கள் என்னை அறிமுகப்படுத்துற அறிமுகத்துறாங்க. பேராசிரியர் கு ஞான சம்பந்தன், எம்ஏ, எம்பில், பிஹெச்டி, யாரும் கை தட்டல, மௌனாஞ்சலி மாதிரி உட்காந்துருக்காங்க. இவர் 30 புத்தகம் எழுதியிருக்கிறார், எழுதி போட்டோம். இவர் 65 பேர் எம்பில் பட்டத்துக்கு தயார் பண்ணியிருக்கார், பெரிய விஷயமெல்லாம் இல்லை. 16 பேர் பிஹெச்டி வாங்கியிருக்கார். என்ன உலகத்து இல்லாததா, இவர் போகாத நாடு இல்லை, நாங்களும் போயிருக்கோம். அப்ப அந்த தொகுப்பாளர் ஒன்று பண்ணாருங்க, என்ன தெரியுமா, இவர் யார் தெரியுமா, இவர் தான் ரஜினி முருகனில் சிவகார்த்திகேயன் அப்பா, அதுக்கு மேல பிகில் படத்தில் நயன்தாராவுக்கு அப்பா. கீழிருந்து ஒரு எந்திரிச்சு கும்பிட்டா, அந்த மகான் நீங்க தானா அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் படிச்சு பேர் வாங்க முடியலங்க, நடிச்சுதான் பேர் வாங்க வேண்டியிருக்கேன். எப்படியோ வாங்கிட்டேன்னு வச்சுக்கங்க. மிக அருமையாக தொகுப்பாளர் என்ன அறிமுகப்படுத்துறாங்க. அதே போல ஊருக்கு போயிருந்தப்ப நான் கேட்டேன், எவ்வளவு நேரம் பேசணும்? அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர் வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் விட்டாருங்க. இப்படி நீங்க கேட்கப்படாதியா, இது உங்க ஊரு, எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பேசுங்க, நாங்க போயிருவோம், எங்களுக்கு வேலை இருக்குல்ல. அப்புறம் நான் வேலை ஏத்தவன ஊர் ஊரா போய் பேசிட்டு இருக்கேன்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தன் அவர்களின் பேச்சு. இது எஸ்பி டெலிவிஷன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: தொலைக்காட்சிக்காரங்க, டிவி எடுக்கிறவங்க, அவங்க நல்லா கை தட்டுறப்ப நல்லா கை தட்டுங்க. ஒன்னு எடுத்து வச்சுக்கிறேன், இப்ப நல்லா கை தட்டுங்க. இது எதுக்குன்னா, இப்படி நடுவில் பேசுற பேசுறப்ப போடலாம். ஓ, வரிக்கு வரி கை தட்டுக்காங்க போல் இருக்கு. இவங்க பாட்டுக்கு சோகமா இருக்க நேரத்தை எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அதை பார்த்துட்டு இருக்கப்ப என்ன ஆகும், நல்ல வேலைடா நம்ம போல, பொண்ணு கொலையே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்களை கேமராமேன் இது நேரலையான்னு கேட்டேன், அவர் ஒண்ணு நேரலையே அப்படின்னாரு. இல்ல இல்லங்க, லைவான்னு அப்படி கேளுங்க, லைவ் இல்ல ரெக்கார்டிங் தான். நல்லா அழகா சொல்லிட்டாரு, நாளைக்கு தான் ஒளிப்பதிவு அனுப்புறாங்கன்னு. தாத்த உடம்பு இங்க போனா 3 மணி நேரம்ங்க. ஆனா இங்க கேட்ட செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனா மரணம் பரியந்தம் மறக்க கூடாது. ஒரு சின்ன கிராமத்துல முன்னாடி 5-6 சின்ன பையன் உட்காந்துட்டாங்க. அதில் ஒருத்தன் பக்கத்து பையிட்ட சொல்கிறேன், இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வாயிலிருந்து கோழி குஞ்சு எடுப்பார் பாரு அப்படிங்கண்ணா. என்னைய மேஜிக் மேன் நினச்சிருந்துருக்கேன், அதனால் அதெல்லாம் செய்ய மாட்டோம். இதான் இப்போ பேச போகிற விஷயம் என்ன, நல்ல நகைச்சுவைகள் வந்தால் சரிங்க. ஏன் தெரியுமா, அது கிடைக்கல, அதான் கிடைக்கல. பேட்டி பார்த்தங்க, தமிழ் திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகர்கள் குறைந்து வருகிறார்கள்னு ஒருத்தர் வருத்தத்தோடு பதிவிட்டாருங்க. நகைச்சுவை நடிகர்களே இல்லைங்கிற அளவுக்கு, ஏன்னா எல்லாரும் ஹீரோ ஆயிட்டாங்க, என்ன பண்றது.

0: சிங்கிள் டம்ளர்ல கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக டபரா காஃபி ஆத்துவோம்ல, அந்த மாதிரி கும்பகோணம் ஃபில்டர் காஃபி மாம்ல, அது மாதிரி அதில் வைங்க. அதில் என்ன லாபம்னா, செல்ல கீழே வச்சுட்டு காப்பி எடுத்து ஆற்றி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு குடிக்கிற பாப்புறம், சுரேஷ் நல்லா இருக்கியா, நீ எங்கே வேலை பார்க்குறே, ஏய் ஓம் கூட தான் வேலை பார்க்குறேன், அது வரைக்கும் பார்க்கல. இந்த ஒரு நிமிஷம் அந்த செல்லை நிப்பாட்டுறதுக்கு இந்த காஃபி டபரா உதவுதுன்னா நாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுலேருந்து பிரிஞ்சு வரணும். புத்தகத்தை பரிசலியுங்கள், செல்லிலிருந்து அவர்களை பிரித்தெடுங்கள், அதான் முக்கியம். மனுஷன் திருப்பி ஒரு செல் பிராணி ஆயிடுவானோன்னு பயமா இருக்கு. அவன் அதுலேருந்து வந்தா, அமீபாலிருந்து வந்தா, இப்போ அதுலேயே போயிடக்கூடாதுங்க. எப்போவாவது பாருங்க, எப்பவும் பார்க்காதீங்க. முந்தையெல்லாம் ரூமுக்குள்ள லைட் எரியுங்க, இப்போ போர்வுக்குள்ள லைட் எரியுது. திருடங்க அழுகிறாங்க, இவன் எப்ப தூங்குறது, நம்ம எப்ப திருடுறது, பாவங்க திருடங்க வாழ்க்கையில எல்லாம். இப்ப இவன் தூங்கினா தானே திருடுவேன், முழிச்சே இருக்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க. உடலுக்கு கெடுதிங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்ச போது ஒரு மறுப்பு வந்தது உலகத்தில், பொழுது சுருங்க போகிறது, மனிதர்கள் இரவானால் தூங்குகிற நேரம் இந்த மின்சார பல்பினால் மாறப்போகிறதுன்னு அன்னைக்கு ஒருத்தர் எழுதுனா. இன்னைக்கு அதே நிலைமை வந்துருச்சு. செல் வந்த உடனே இரவு பூரா தூங்காம உட்காந்து காலையில தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அதனால நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கிளாக் கடிகாரம் மாறுது, அது மாறக்கூடாதுங்க.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தன் அவர்களின் பேச்சு. இது எஸ்பி டெலிவிஷன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இன்னும் கூட யோசிச்சு பாருங்க, வாத்தியார்த்த பாராட்டு பெற மாதிரி சந்தோஷம் உலகத்திலே கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப ரேரா தான் பாராட்டுவாங்க. எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப கையெழுத்து சுமாரா இருக்கும், இப்பவும் அப்படித்தான் இருக்கு. அப்ப எல்லாம் வாத்தியார்கள் அடிப்பாங்க, கையில் சரியில்லைன்னா இப்படி வச்சு அடிப்பாங்க, நகண்டு போயிடாம இருக்க காலில் மிதிச்சுக்கிட்டு அடிப்பாங்க. இப்ப எல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது. வாத்தியார் முறைச்சு பார்த்தாலும் சிஓக்கு போன் போட்டுறாங்க, அப்படியே என்னன்னு தெரியல, முன்னால முறைச்சு பாக்குறாரு அப்படின்னு சொல்லி. நான் ஒரு வாத்தியார்த்த அப்படி அடி வாங்கியிருக்கேன், அது ரொம்ப நாளைக்கு முதல்ல. ஒரு கூட்டத்தில் பேசி முடிச்சவங்க நிறைய பேர் ஆட்டோகிராஃப் அவங்க வந்தாங்க. அது ஒரு 85 வயசு பெரியவர் பேரனு கூப்பிட்டு வந்தாருங்க. வந்து அந்த ஆட்டோகிராஃப் வாங்க வர்றாரு பேரனுக்காக, தள்ளி அடிச்சுட்டு வர்றாரு. யாருன்னு பார்த்தா என்னை விரல் அடிச்சால அந்த வாத்தியார். நான் அரண்டு போய் அவர் காலை தொட்டு கும்பிட்டு, நீங்கயே வந்தீங்க சொல்லிவிட்டா நான் கீழே வந்திருக்க மாட்டேன், இருக்கட்டும் இருக்கட்டும் கேள்வி போடு அப்படின்னாரு. போட்டனா இன்னும் கையெழுத்து திருந்தடலா அப்படின்னாரு. என்ன சந்தோஷமா இருந்துச்சுக்கிறீங்க எனக்கு. இதை காட்டிலும் பாராட்டு வேணுமா, ஒரு தாய் மகனை பாராட்டுற மாதிரி என்ன அருமையா இயக்குனர் சிகரம் அவர்கள் பாராட்டினா. அவங்களுடைய படங்கள் சொன்னாங்க இல்லையா, பாமா விஜயம்லாம் இன்னைக்கு நீங்க பார்த்தாலும் எப்படி உட்கார்ந்து சிரிக்கிறோம். ஒரு பாலையா அவர் உட்கார்ந்து இருக்கிறப்ப அங்கிருந்து வருவார் நாகேஷ், தலைவலிக்கு ஒரு மாத்திரை கொடுறா அப்படிம்பார். பைக்குள்ள கையை விட்டு எடுப்பாரு, ஒரு லேடிஸ் செருப்பு வந்துடும், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு மருந்து பைக்குள் மங்கையின் செருப்பு மர்மம் என்ன அப்படிம்பார். அந்த காலத்தில் இப்படி தான் போடுவாங்க. அதாவது ஒரு வினாடிக்குள்ளே சிரிப்பு வைக்கிறது சாதாரணம் கிடையாது. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களை சொன்னாங்க, இந்த ஊட்டி வரை ஒரு படத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு பெரிய தவமே நாகேஷ் அவர்கள் தான். அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது. அதாவது கால் மணி நேரம்லாம் நகைச்சுவை சொல்லக்கூடாது, ஒரு வரி சொல்லணும், எல்லாரும் சிரிக்கணும். ஊட்டி வரை உறவில் நாகேஷ் டாக்டராக இருப்பார். ஒருத்தர் வந்த உடனே அவர்கிட்ட, நான் உங்கள் பழைய பேஷண்ட் அப்படிம்பார், இருக்க முடியாதே அப்படிம்பார். அவ்வளோதான் காரணம், அவங்க எல்லாம் செத்துருப்பாங்க இல்லைன்னா என்கிட்ட திரும்பி வரமாட்டாங்க. என்ன இருக்க முடியும், அப்புறம் நம்ம பார்த்துக்கிடுவோம். இருக்க முடியாதுன்னு உடனே அவங்கவுங்க எல்லா வரைக்கும் போய் திரிச்சுட்டு வரலாம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்காது, நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருங்க அப்படி சொல்ல வைக்கணும்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலை

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம். மற்றும் வளர்ந்து இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தெங்காசி
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆகஸ்ட் 15 இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாடு நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தன் அவர்களின் பேச்சு. இது எஸ்பி டெலிவிஷன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நீலாம் இங்கிலீஷ் படம் பார்க்குறப்ப சில பேர் தெரிஞ்சு சிரிப்பாங்க, சில பேர் பக்கத்தால் கேட்டு கேட்டு சிரிப்பான். ஒருத்தங்க கேட்டால் ஏன்டா அவங்க மட்டும் சிரிக்கணும், அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா அப்படின்னு இருக்கான். நம்ம என்ன படம் கொடுக்கலையா? இங்கே ஒரு ஜோக்கு போகிறதுக்குள்ள யாருக்கும் கேட்க முடியல. இல்லைன்னா கொஞ்சம் போர் அடித்தா கூட விஞ்ஞானம் நம்ம கை கொடுக்குது. எப்படி தெரியுமா? கொஞ்சம் பேசுறாளோ நடிக்கிறாளோ போர் அடிச்சா வெறும் செல்ல காதல் வச்சு அப்படியா அப்படின்னு கிளம்புவோம். கூட ரெண்டு பேர் என்னையுமானே அப்படின்னு சொல்லி கூட போவாங்க. ஏன்னா கார்கில் யுத்தத்துக்காக கூப்பிடுறாங்க எல்லாத்தையும். நகைச்சுவைங்கிற விஷயம் இருக்கு பாருங்க, அவங்க அனுபவிக்கணுங்க. இப்போ அவங்க நிதிஸ்ரீ மகாதேவன் அவங்க பாடுறப்ப அவங்க முகத்தில் அந்த பாவம் இருந்தது வாங்க, அவங்க அனுபவிக்கணும். சாப்பிட்ற போது அந்த ரசனை இருக்கணும். அவங்க உலகநாயகன் கமல் சார் அவர்கள், நான் அந்த செல்ல பேசிக்கிட்டு இருக்கிற போது பார்த்தா அதிகமாக சிரிச்சிருவேன் நான். சில நேரங்களில் நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கப்ப கூப்பிட்டுருவாரு, நான் ஒரு ஓரமாக வண்டியில் உட்காந்துட்டே பேசி சிரிச்சா ரொம்ப நேரம் ஒரு தடவை சிரிச்சுக்கிட்டேன். ஒருத்தன் பார்த்துட்டு வந்து என்ன சிரிக்கிறீங்கன்னா, ஏன்னா நம்ம ஊரில் நின்று சிரிச்சா வைவாங்க. நான் உடனே கமல் சார் பேசுகிறார் அப்படின்னு, ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே அப்படின்னா, நான் என்ன சொல்ல அவனை போப்பா போ, நான் அவனை கேள்வி பண்ணுறேன்னு நினச்சிருந்துருக்கேன். நாட்டில் உண்மையை சொன்னால் தான் இந்த மரியாதை கிடைக்குது. இன்னொன்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஜோக்கெல்லாம் தனியாக படித்தெல்லாம் சொல்கிறது கிடையாது, பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். என்னுடைய இனிய நண்பர் மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் சொல்லுவாங்க, கண்ணையும் காதையும் கூர்மையாக வச்சுக்கிட்டா ஜோக் கிடைக்குமா? வேற ஒன்றும் வேண்டாம். சினிமா தேட்டருக்குள்ளே மேட்னி ஷோக்கு ஒரு கூட்டம் ஒரு பார்த்துருக்கீங்களா, வேகமாக வந்து கதவை திறந்து பேசாமல் நிற்பாங்க, ஏன்னா படம் எங்கிட்டு ஓடுதுன்னு தெரியாது. அந்த இருட்டில் இடம் தேடி போவாங்க பார்த்துருக்கீங்களா, வெறும் தரையில் படி மாதிரி காலை தூக்கி தூக்கி வச்சு போயிட்டே இருக்காங்க. இன்னும் சில பேர் கடிக்கு விழுந்து எல்லாருக்காலையும் தொட்டு கும்பிட்டுக்கிட்டே போவாங்க. இன்னும் சில பேர் நம்மகிட்ட வந்து நின்று நம்ம மூக்கை தடவி பார்ப்பாங்க, ஆள் இருக்கா அப்படின்னு கேட்பான். ஏன்னா மூக்கு இருந்தால் ஆள் இருக்க மாட்டானா? நமக்கு என்ன கோபம்னா அதுக்குள்ளே ரெண்டு சீனை மறைச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி. எத்தனை விஷயம் பாருங்க, அப்படியே போய் கடைசி சீட்டு போவான். தமிழ்நாட்டில் கடைசி சீட்டு சீட்டு கிடையாது, டொம்முன்னு விழுந்துருக்கான். விழுந்த உடனே என்ன விழுந்துட்டீங்க போட்டிருக்கு அப்படின்னு கேட்போம். என்ன மகிழ்ச்சி! ஒருத்தன் இடவேளையப்போ அந்த என்னமோ ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டு போயிட்டு திரும்பி வேகமாக வந்து உள்ள நுழையிறப்ப அவனை முன்னாடி உட்காந்து மிதிச்சுக்கிட்டான். என்ன ஏய் போகிறப்ப மிதிச்சு இல்லை, ஆ இந்த ரோதன் அப்படின்ட்டு உள்ளே போயிருக்கான். அடையாள வசதி போயிருக்கான் பாருங்க, ஆளை போகிறப்ப மிதிச்சு போயிருக்கான், திரும்பி வரப்ப இந்த ரோதன் வா உள்ளவா உள்ளவா. சர்வசாதாரணம், அதுவும் மேஜிக் வேற பண்ணணும். எனக்கு வேற பயமாக இருந்தது மேஜிக், அவர் சொன்ன மாதிரி அப்படி வரலன்னா என்ன பண்ணுறது? ஆனால் அதுக்கு சமாளிப்பாங்க, இன்றைக்கி லீவ் அப்படிம்பார் அவர். அதாவது நகைச்சுவை நாடகத்தில் அந்த அந்த திறமை வேணுங்க, எத்தனை திறமை, அவ்வளவு பேரையும் ஆட்டி படைக்கணும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தன் அவர்களின் பேச்சு. இது எஸ்பி டெலிவிஷன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: எல்லாரும் சரி, பாட்டி வந்தாலும் சிரிக்கிறோம், சின்னாள் வந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு காமெடி வேற மாதிரி மாறிச்சு பாருங்க. எப்படி அந்த டிவி பேட்டியப்ப அது வரைக்கும் சாதாரணமா அவசரம் பேசிக்கிட்டு இருந்தவங்க, அதுக்கு பிறகு இந்த இடவேளைக்கு பிறகு படம் பிரமாதம் அப்படிமாங்க, அது மாதிரி ஒரு வேகமான காமெடி சிரிச்சு உருண்டுட்டாம்பி. இவ எதுக்காகனா, ஒரு ஆள் அழுக வைக்கிறது ரொம்ப சுலபங்க, சப்புன்னு ஒரு அரவிட்ட ஆடுவான். ஒரு ஆள் கோவம் வைக்கிறது வர வைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், என்ன குறைமா இருக்கீங்க அப்படின்னா கோயிப்பான். ஒருத்தர் கண்ணத்தில் அடிச்சிருக்கான், ஏண்டா அடிச்சேன்னா, போன மாசம் ஏண்டா என்ன தேவாங்கன்னு வஞ்சனை கேட்டிருக்கான், போன மாசம் வந்ததுக்கு இப்போ ஏண்டா அடிச்சேன்னா, நான் நேற்று தேவாங்க நேரில் பார்த்தேன் அப்படின்னு இருக்கான். அவன் ஒரு மாசமா அது என்னன்னு தெரியாமல் தெரிஞ்சிருக்கான் அப்படியே. அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ குழந்தைகளை சிரிக்க வைக்கிறது சாதாரணம் கிடையாது, ஏன்னா குழந்தைங்க யாரை பார்த்தாலும் பயப்படும், கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படிங்கிறக்காக. அதுவும் நம்ம போனவொடனே ஈவ இறக்கம் இல்லாமல் இந்த வட்டம் நீ பாஸா பெய்யலா அப்படின்லாம் கேட்போம், கேட்கவே கூடாது. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வருவார், வந்தவுடனே பிள்ளைகள் கணக்கு போடுவார், 28 வகு, 32 வகு, 64 கூட்டு. அவர் கண்டால் எல்லோரும் ஓடிடுவாங்க. ஒரு நான் அவர்கிட்ட கேட்டேன், கணித மேலே உங்களுக்கு இவ்வளோ ஈடுபாடான்னு. இல்லை இல்லை, எல்லாத்தையும் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்பாங்க. கணக்கு போட்டோம்னா இந்த ஏரியாக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு. என்ன ஆச்சரியமான ஆளுங்க பாருங்க, எவ்வளவோ இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நல்ல ஓவியர் நம்முடைய மோகன் அவர்கள், அருமையாக படம் வரைவார். அவர் படம் வரைஞ்சதை சொல்லுவார் பாருங்க, அதை கேட்கவே அருமையாக இருக்கு. நல்ல பக்திமான் அவர். மீனாட்சி அம்மையை பற்றி எழுதி வச்சிருக்கிற அந்த இதெல்லாம் வெண்பாக்களை சொல்லுவாருங்க. வெண்பா பாடுவது மிக கடினம், வெண்பா புலவருக்கு புலி அப்படிமா, ஒரு சீர் கட்டினாலும் கொண்டுருவாங்க அடி, பாட்டில் பிழை இருக்கக்கூடாது அப்படிமா, மார்க் குறைக்கிறதில்லை, பாடக்கூடாது, தலை தட்டுது அப்படிமா, காதில் கேட்டு வெண்பா பாடணும். அதில் வல்லவர்கள் நம்முடைய உலகநாயகன் அவர்களும் சரி, நம்முடைய கிரேசி மோகன் அவர்களும் சரி, நாங்கள் ஃபோன் பேசினா கட்டாயம் ஒரு வெண்பா வருங்க. எது வருதோ இல்லையோ வெண்பா வருதோம், பில்லு வர்றதை பற்றி கவலைப்படுறதில்ல நாங்கள். இருக்கட்டுமே, இதுக்கு போகாமல் என்ன செய்ய போகிறோம். இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன், அன்னைக்கு பாக்யராம் சாமி அவர்களுடைய அந்த இதில் ஒரு விழாவில் சீதாபாட்டி ட்ரஸ்ட் இதில் டைரக்டர் மௌலி அவர்களுக்கு பாராட்டு இருந்துச்சு. மேடையில் பேசிக்கிட்டே இருக்கப்ப இப்போ ஒரு வெண்பா எழுதியா இருக்காருங்க அப்படிங்கிறேன், ஒரு வெண்பா எழுதி கொடுக்குறாருங்க. தமிழ் வாத்தியாட்டு கொடுக்க தைரியம் வேணும், முதல்ல யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியுது தலை தட்டாது. காரணம் என்ன தெரியுங்களா, ஓசையை பிடிச்சிட்டம்னா போதும், அதுதான் உண்மையில உண்மை. ஓவியம், எழுத்து, அது போக நாடகம், அப்புறம் நடிப்பு. இன்னைக்கும் கூட மைக்கேல் மதன் காமராஜன் போட்டா எல்லா வேலையும் கெட்டு போதேங்க, எத்தனை தடவை. அதுல அழகான ஒரு வசனம் நான் அடிக்கடி சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவேன். உங்க ஊர் அது என்னன்னு, ஒரு குக் கிராமம், அப்புறம் வேலை சமயக்காரர் குக்கு. உடனே கேட்பாங்க, ஊரும் குக்கு வேலையும் குக்கா அப்படின்னு சொல்லி அந்த குக்குராமங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல பயன்படுத்தணும். அருமையாக சொல்லக்கூடியது, எல்லாரையும் மகிழ வைக்கிற அவர்கள். 32 நாங்கள் 32 இல்லைங்க, 3000 ஆண்டுகளாலும் திருக்குறள் போல நிற்க வேண்டும். நல்ல நகைச்சுவைகள், நல்லா வளரணும், நிறைய செய்யணும். பிறரை மகிழ்விக்கிறவர்கள் அவர்களுக்கு முதுமை கிடையாதுங்க. தமிழ் போல, இவள் என்று பிறந்தவள் எந்தறியாத இயல்பினாம் எங்கள் தாயின்னு சொன்னாம் பாருங்க.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார், ஒன்டே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் எதுன்னு தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவோம், மூளையா இருக்கும், அதுதானே வளர்ந்துகிட்டே போகுது, இல்லைன்னா நம்மளோட உயரமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா ஒரு குழந்தை வளர்ந்து அதோட உறுப்புகள் ஒன்னு ஒன்னாதான் வளர ஆரம்பிக்கும். ஏன், யோசிக்கிற திறன் இருக்கிற மூளையே 10-12 வருஷம் கழிச்சுதான் சரியான வளர்ச்சியவே அடையுதான். அதே மாதிரி மனுஷன் அவனுடைய முழுமையான உயரத்தடைய பெண்களா இருக்காங்க அப்படின்னா 14-16 வயசு வரை ஆகுமா, அதே ஆண்களா இருக்காங்க அப்படின்னா 16-21 வயசு வரை ஆகுதான். இதெல்லாம் வருஷ கணக்குல ஆகுதே, அப்போ எது அதிவேகமா வளர்ற விஷயம்? அட, நம்மளுடைய முடிதாங்க. உடல்ல அதிவேகமா வளர்றது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்குது, அதோட வளர்ச்சிய நம்மளால பார்க்க முடியாது. அதனாலதான் அதுக்கு 2வது இடத்துல உள்ள முடிய நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் அப்படின்னு சொல்றோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுன.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோட விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது பாமநேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் கார்த்திகா மற்றும்
2: ஜான்ஹோரே.
1: நாங்கள் ரெண்டு பேரும் தான் அடுத்த ஒரு மணி நேரம் பேச போறோம். இன்னைக்கு வந்து என்ன டேன்னு தெரியுமா ஜான்ஹோரே?
2: இன்னைக்கு வந்துட்டு நீங்க சொல்லிருங்கக்கா.
1: சரி, நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து சர்வதேச போக்குவரத்து விளக்கு தினமா. இது வந்து 1914 ஆகஸ்ட் 5 முதல் மின்சார போக்குவரத்து விளக்கு அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சான். சரி, போக்குவரத்துனா நமக்கு தெரியும், அது என்ன போக்குவரத்து விளக்கு?
2: அதான் அந்த டிராஃபிக் லைட்.
1: கரெக்டு தான். சரி, இதை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்?
2: இது வந்துட்டு நம்மளுக்கு அந்த பெரிய பெரிய ஆக்சிடென்ட்லாம் தடுக்கும். அதுக்கப்புறம் இதனால நம்மளுக்கு நிறைய யூஸ் இருக்கும். அதாவது இந்த மாதிரி நிற்கணும், க்ரீன் அப்படின்னு இருந்துச்சு தான் போகலாம். அதுக்கு எல்லோ, அதாவது மஞ்சள் இருக்குல்ல, அது நின்றுச்சு அப்படின்னா போக தயாராக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ரெட் இருந்துச்சு அப்படின்னா நில்லுங்க, யாரோ கிராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இந்த மாதிரி 3 அர்த்தங்களும் இருக்கும். இதனால நம்மளுக்கு ஒரு பெரிய யூஸ்.
1: என்ன யூஸ்?
2: அதான் கரெக்டாக நான் சொன்னதெல்லாம்.
1: அதாவது போக்குவரத்து அவசியத்தை வந்து அந்த மக்களுக்கு ரூல்ஸ்லாம் விளக்குறதுக்கு, வாகனத்தை வந்து பாதுகாப்பாக ஓட்டுறதுக்கு, விபத்துலேருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன கேம், கேமோட நேமும் சொல்லிடுங்க.
2: கேமோட நேமா? நேம் வந்துட்டு கலர் சொல்கிறோம், பொருள் சொல்லுங்க.
1: ஆமாம், என்னடா கலர் சொல்கிறோம் பொருள் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களே, புரியலையேன்னு நினைக்காதீங்க. நம்ம ஆல்ரெடி விளாண்டுருப்போம் இந்த கேம் வந்து. நாங்கள் ஒரு கலர் சொல்லுவோம், அந்த கலரில் இருக்கிற பொருள்கள்லாம் நீங்கள் சொல்லணும். ஒரு 5 இல்லைன்னா 5 மேலே சொல்கிறவங்க வந்து இந்த கேமோட வின்னர். நேயர்களுக்கான முதல் கேள்வி நம்ம ஜான்கோரப் தம்பி சொல்லுவாங்க.
2: ஓகே, வெள்ளை.
1: சரி, ஓகே, வெள்ளை. நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் நம்ம விளையாட்டு செய்திகளுமே சொல்லுவோம்ல ஜான்கோரே, சொல்லிடுறீங்களா?
2: சொல்லிடுறேங்கக்கா. நான் நேத்தே சொன்ன மாதிரி TNPL, அதாவது தமிழ்நாடு பிரீமியர் லீக், நேத்து யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, திருப்பூர் தமிழன்ஸ் விசஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்கோர் கார்டை பார்க்கலாம். இந்த திண்டுக்கலுக்கு 108 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் தான் இருந்துச்சு. அதாவது யார் டாஸ் வின் பண்ணோம் அப்படின்னா திண்டுக்கல் டிராகன்ஸ் டாஸ் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணி நாங்கள் பவுலிங்கே போடுறோம், திருப்பூர் டீம் வந்துட்டு நீங்கள் பேட்டிங் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சூப்பராக பவுலிங் போட்டு ஒரு 15 ஓவர்லேயே 107 ஆல் அவுட் பண்ணிட்டாங்க திருப்பூர் டீமை. அதோட இங்கிட்டு டிராகன்ஸ் இருக்காங்கல்ல, திண்டுக்கல் டிராகன்ஸ், அவங்களுடைய டார்கெட் என்ன, 108. இதை அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 107 வந்துட்டாங்க. ஒரு 18 ஓவரில் 107 கிட்ட வந்துட்டாங்க. இப்போ கடைசி ஒரு பிளேயர் இருக்காங்க, ஒரு ரன் அடித்தா வின் ஆயிடுவாங்க. ஒரு 4 அதோட 111 அப்படிங்கிற ஒரு முடிவில் திண்டுக்கல் டிராகன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் தோத்துட்டாங்க.
1: சரி, ஓகே. அடுத்ததான் நேயர்களுக்கான ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோம், வெள்ளை கலரில் இருக்கிற அந்த பொருட்கள் யாராவது 5 இல்லைன்னா 5 மேலே தெரியும்னா கால் பண்ணலாம். 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட பதில்களை சொல்லலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் MKS ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கட்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் MKS ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
1: கல்யாணம், காதுகுத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
2: பாம்பன்,
0: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:15 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
5: ஜான் ஹோரே.
4: அடுத்ததா நம்ம வந்து ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோம்ல, அதுக்கு வந்து ஒரு நேயருமே பதில் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து வெள்ளை அப்படின்ற ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து தூத்துக்குடியில இருந்த சாதிக்கண்ணா அவங்க வந்து பைக்கு, காரு, பேப்பர், அதாவது சாதம், வெள்ளைச்சோறு, சீனி, மைதா, பால், மோர், முள்ளங்கின்னு நிறைய பதில்களையுமே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி வந்துட்டு கருப்பு. நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லுங்க. அடுத்ததான் நம்ம ஜான் கோரே தம்பியோட ஒரு புக்கை பத்தியுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த புக்கு பேர் சொல்லிருங்க ஜான் கோரே.
5: சொல்லிடுறேங்கக்கா, நான் வாசிக்க போற புக்கோட பேரு ரகசிய தோட்டம் அப்படிங்கறது புக்கோட பேரு. இதை யார் எழுதுனா அப்படின்னா பிரான்சிஸ் ஹாட்சன் பெர்னட் எழுதினாங்க. இதை தமிழ்ல யாரு மொழி பெயர்ப்பிச்சா அப்படின்னா சுகுமாரன் அவங்கதான் மொழி பெயர்ப்பிச்சாங்க. நான் இப்போ 4வது தலைப்பு வாசிக்க போறேன், தோட்டத்தின் சாவி. ஒரு ஓய்வு நாளில் மார்த்தா தன்னுடைய அம்மா வீட்டிற்கு சென்றாள். சமையலுக்கு துணி துவைப்பதற்கும் அம்மாவுக்கு உதவி செய்வாள். மார்த்தா இல்லாததால் மேரி அதிக நேரம் தோட்டத்திலேயே இருந்தாள். தோட்டக்காரர் பெண் வேலை செய்து கொண்டிருந்தாள். இளவேனிர் காலம் வரப்போகிறது.
4: சரி ஜான்கோரே, இப்ப நான் இளவேனிர் காலம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
5: ஆமா, ஏதோ சொன்னீங்க. அந்த வந்துட்டு இலையெல்லாம் உதிரும், அதுக்கப்புறம் அது மே 1லேருந்து ஜூன் வரை,
4: ஏப்ரல் வரை ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வெயில் வந்து நார்மலாக இருக்கும், அப்போ தான் வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, அடுத்ததான் வாசிங்க.
5: ஓகேக்கா, வாசிக்கிறேன். அதன் மணல் உனக்கு தெரிகிறதா என்று அவர் மேரியிடம் கேட்டார். புது மனத்தை உணர்கிறேன் என்றாள் மேரி. வளமான மண், எதை வைத்தாலும் வளரும் என்றார் தோட்டக்காரர் பெண். சிறிது சிறகடிக்கும் ஓசை வந்தது. அது என்னவென்று திரும்பி பார்த்தாள். அதுதான் ராபின் பறவை. தத்தி தத்தி அவளிடம் நெருங்கியது. ராபின் பறவையே, என்னை உனக்கு ஞாபகம் வைத்திருக்கிறாயா என்று ராபின் பறவையிடம் கேட்டார். என்று கேட்டாள் மேரி. கண்டிப்பாக தோட்டத்தில் நடப்பதையெல்லாம் அது நினைவிருக்கும் என்றால் அந்த தோட்டக்கார பெண். எல்லா தோட்டத்தையுமா, வேறெந்த தோட்டம் என்று கேட்டாள் மேரி. பூட்டி இருக்கும் தோட்டம், உனக்கு தெரியாதா? ரோஜா பூக்கள் இன்னும் உயிரோடு இருக்குமா என்று கேள்வி எழுப்பினார் தோட்டக்கார பெண். ராபினை சுட்டி காட்டிய பெண், அவனிடம் கேள், அவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாரும் இன்னும் 10 வருடங்களாக அங்கே போகவில்லை என்றார். திரை சீலைகள் போலே கொடிகள் தொங்கும் தோட்ட சுவர் அருகே மேரி வந்தார். தரையில் அவர் பார்வை விழுந்தது. ராபின் பறவை அவளை தொடர்ந்து என்னை நினைவு வைத்திருக்கிறாயா என்று மீறி மீண்டும் மீண்டும் கேட்டாள்.

0: ராபின் பறவை தத்தி தத்தி அவள் அருகே வந்து மேரியை குனிந்து முகத்தை பறவையின் அருகே கொண்டு போனாள். பறவை மணலை கிளறி ஒரு புழுவை பிடித்தது. அங்கே மணலில் பழைய இரும்பாலான வளையம் இருந்தது. இரும்பாலான அப்படின்னா என்னக்கா?
1: இரும்பாலான வளையம், அதாவது இரும்பால செய்யப்பட்ட அந்த வட்ட வடிவிலான அந்த ஒரு பொருள். அதாவது இந்த கிணத்து வாளியில எல்லாம் அந்த கட்டுவோம் தெரியுமா, அந்த வளையத்தை தான் இரும்பாலான வாளி அப்படின்னு சொல்றாங்க. இரும்பாலான வளையம் அப்படின்னு சொல்றாங்க.
0: இரும்பாலான வளையம் தெரிந்தது. அதை தோண்டி எடுத்தால் பழைய சாவி, 10 வருடங்களாக புதைந்து கிடக்கும் சாவி இருக்கும் என்று அவள் நினைத்தாள்.
1: சரி, இதை தொடர்ந்து அடுத்த பகுதியில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஊட்டச்சத்து பற்றியுமே சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்கோம். சரி ஜாங்கோரே, நம்ம ஒரு பழம் சாப்பிட்டோனே நம்ம நாக்கு வந்து ப்ளூ கலரில் மாறிடும்ல, அது என்ன பழம்?
0: ப்ளூபெரியா?
1: அது வந்து நம்ம வந்து அது ஒரு மாதிரி நசுங்கின மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதோட பழம் வந்து டேஸ்டாகவுமே இருக்கும்.
0: இலந்த பழமா?
1: நவாப்பழம். நம்ம எல்லாருமே அதை வந்து நவாப்பழம் அப்படின்னு தான் சொல்லுவோம்னா, அதோட பேர் வந்து நாவல் பழம். அந்த நாவல் பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களை தெரிஞ்சுப்போம். இதில் வந்து வைட்டமின் சி, இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம், பொட்டாசியம்னு நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இதனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக, அப்புறம் இரத்த சிவப்பணுகள் உருவாகிறதுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது. இந்த பழத்தில் வந்து நார் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான பகுதியையுமே சீராக வச்சுக்க உதவுது. அதே மாதிரி குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குமே பயனுள்ளதாக இருக்குது. இதில் வந்து தாது சத்துக்களுமே இருக்குது, அதாவது கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம் மாதிரி தாது சத்துக்களுமே இருக்குது. இது வந்து எலும்பு தசைகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த பழத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அப்புறம் ஆந்தோசயனிகள்னு அந்த இயற்கை நிறமி வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த பழம் வந்து அதிகமாக ப்ளூ கலரில் இருக்குது. அதே மாதிரி வந்து உடம்புல உள்ள செல்கள் எல்லாம் பாதுகாக்குது. சரி ஜான்பி, ஜான்கோரே, நாவல் பழத்தை வந்து நீங்கள் எப்படிலாம் சாப்பிடுவீங்க?
0: அதை சீனி போட்டு அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். இல்லைன்னா சும்மாவே சாப்பிடுவேன். இல்லைன்னா வேற அந்த தோல்லாம் இருக்குல்ல, அதை உரிச்சிட்டு சும்மா பழத்தை மட்டும் சாப்பிடுவேன்.
1: ஆமாம், நிறைய வகையில் அதை வந்து சாப்பிடலாம். ஜூஸ் போட்டு அந்த மாதிரி நிறைய வகையில், ஜான்கோரிப் சொன்ன மாதிரி சீனி போட்டெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்ருப்போம். இந்த நாவல் பழத்தை வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே நாக்கெல்லாம் ப்ளூ கலரில் ஆயிடும். அதே மாதிரி தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி அது ஆயிடும் தெரியுமா,
0: துவர்க்கிற மாதிரி இருக்கு.
1: ஆமாம் ஆமாம், இதுக்கு இதில் வந்து இதில் இருக்கிற அந்த ப்ளூ கலரில் ஏன் இருக்குன்னா, அதில் இருக்கிற அந்த நான் சொன்ன மாதிரி ஆந்தோசயனின்ற நிறமி தான். இது எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு பழமும் கூட. சரி, அடுத்ததான் நம்ம வந்து கேள்வியுமே கேட்டிருந்தோம், கருப்பு. அந்த கலரில் இருக்கிற பொருட்கள் உங்களுக்கும் தெரிஞ்சால் கால் பண்ணுங்கள். 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு, அடுத்ததான் நேயர்களுக்கான பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:32 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போறது, பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
3: ஜான்ஹோரே.
2: ஆமா, நம்ம ஜான்ஹோரே தம்பியுமே ஒரு புக்கை பத்தி ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதையுமே கண்டினியூ பண்ணுவாங்க.
3: ஓகேக்கா, கண்டினியூ பண்றேன். மேரி சாவியை தன் சட்டை பைக்குள் பத்திரப்படுத்தி கொண்டு சுவரை ஆராய்ந்தாள். கொடிகள் அடர்த்தியாக சுவர் மேல் படர்ந்திருந்ததால் அவரால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ரகசிய தோட்டத்திற்குள் செல்லும் கதவை கண்டுபிடிக்க முடியுமா என்று ஒரு கேள்வி எழுந்தது. சாவி கிடைத்தது, கதவை கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று.
2: சரி, அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் கார்த்திகா, ஜான்கோரே, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன்ப்பா. வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன்.
2: அப்புறம் உங்க வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சாக்கா?
4: ரெண்டு நாளா நானும் பேசணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா முடியல, கொஞ்சம் பிஸி, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால கூப்பிட்டுட்டேன்.
2: ஓகேக்கா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிக்கா.
4: நித்யஸ்ரீ அன்னைக்கு நிகழ்ச்சி லாஸ்ட் ஆஃப்ல மதிய சொல்லியிருந்தா வாழ்த்து சொல்லலாம்னு நினைச்சேன், கடைசியா தான் கேட்டேன். அவங்க கிட்ட பேசுனீங்களே, என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஆல் தி பெஸ்ட், எந்த வேலையில இருந்தாலும் சிறப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க.
2: கண்டிப்பா சொல்றோம்க்கா. சரிக்கா, இன்னைக்கு ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோமே, கேட்டீங்களாக்கா?
4: ஆமாப்பா, கேட்டேன். நிறங்கள் சொல்லிட்டு அது பொருட்கள் என்ன இருக்குன்னு கேட்டிருந்தீங்க.
2: ஆமாக்கா,
4: கருப்பா உப்ப நீங்க கேட்டிருந்தது சொல்லட்டுமா?
2: சொல்லுங்கக்கா.
4: குக்கர், கைப்பிடி, பேகு, பர்சு, கருவிழி, கார்மேகம், இருட்டு, பெயிண்ட், குடை, ஃபேனு, அப்புறம் ஒயர், கூலிங் கிளாஸ், கடுகு, கருஞ்சீரகம்.
2: சரி, எல்லாமே போதும்க்கா, நீங்க வந்து நிறையவே சொல்லிட்டீங்கக்கா. சரிக்கா, உங்களுக்கு என்ன பாடல்க்கா வேணும்?
4: எனக்கு வந்து ஜீன்ஸ் படத்துல இருந்து நித்யஸ்ரீக்காக டெடிகேட் பண்ற மாதிரி நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாட்டு, சலசல ரெட்டு கிளவுன்னு ஒரு பாட்டு வருதுல்ல,
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
4: அந்த பாட்டு கொடுங்க.
2: சரிக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
4: நன்றிப்பா. ஜான்வர் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்ப்பா. ஞாபகம் இருக்குல்ல?
3: ஞாபகம் இருக்குதுக்கா, உங்களுக்கு மறக்க முடியுமா?
4: பேசி
3: மறக்க முடியுமா?
4: நன்றி,
2: நன்றிக்கா.
3: சாவியை கண்டுபிடித்து விட்டோம், கதவை கண்டுபிடிக்க முடியுமா?
2: முன்னாடி இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்னா?
5: வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கு இன்னைக்கு கிளைமேட் நம்ம ஊர்ல?
2: ரொம்ப நல்லா, எப்பயும் போலதானா, வெயில் தானா? உங்க ஊர்ல
5: வேலூர்ல கொஞ்சம் நல்ல மழை வந்து ஒரு சில் கிளைமேட்டா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன்.
2: சரி, ஓகேனா, மழை வரும்னு கண்டிப்பா எதிர்பார்ப்போம். சரி, அடுத்ததான் இன்னைக்கு ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோம்லண்ணா, கேட்டீங்களா?
5: ஆமா ஆமா, கேட்டேன். நீங்க ஒரு கலர் சொன்னா அந்த கலர்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, நீங்க.
2: ஆமாக்கா, ஆமாண்ணா. சரி, உங்களுக்கான கலர் வந்து ஆரஞ்சு.
5: ஓகே,
2: ஆரஞ்சு கலர்ல உள்ள பொருட்கள்லாம் சொல்லுங்கண்ணா.
5: ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் அது இருக்கும்.
2: ஓகேண்ணா.
5: அப்புறமா மஞ்சள், அதுக்கப்புறமா வந்து பம்ப்கின் சொல்லுவோம் இல்லையா, அது.
2: ஆமாண்ணா.
5: அப்புறமா கேரட்.
2: ஆனா மஞ்சள் வந்து மஞ்சள் கலர்ல தானே இருக்கும்.
5: ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஷர்ட் அது சொல்லலாம், ஆரஞ்சு சாப்பீஸ் அது சொல்லலாம், சாப்பீஸ் வேற என்ன இருக்கு ஆரஞ்சு கலர்ல, அவ்வளவுதான்ப்பா எனக்கு டக்குன்னு இருக்கு. அப்புறமா வானம், வானம் வந்து சாயங்காலம் மறையும் போது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்குமே,
2: மறையும் போது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும்னா. ஓகேனா, நீங்க நிறைய பதிலே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்னன்னா பாடல் வேணும்?
5: எனக்கு வந்து இந்த இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் அந்த படத்துல இருந்து ஏனென்றால் உன் பிறந்த நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த சாங்கோடைய வரிகள் கொடுக்கறீங்களா?
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா. நன்றி பண்ணதுக்கு. நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே ரொம்ப நல்லா பதில் சொல்லிட்டாங்க. அடுத்துதான் நம்ம ஜான்கோரேப் தம்பி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டினியூ பண்ணுங்க நீங்க.
3: அடுத்த நாள் காலை மார்த்தா திரும்பி வந்து விட்டாள். அம்மாவை பற்றியும் தம்பிகளை பற்றியும் நிறைய விஷயங்களை மேரிக்கு சொன்னாள். மேரியும் டிக்கனும் நெருங்கிய நண்பர்களாக இருக்க ஆசைப்பட்டாள் மேரி. அம்மாவையும் டிக்கனையும் என்னை பற்றி கேட்டார்களா என்று கேட்டாள் மேரி. உன்னை நன்றாக பார்த்து கொள்ள சொன்னார், பரிசும் கொடுத்தார்கள் என்றாள் மார்த்தா. ஒரு ஸ்கிப்பிங் கயரை மேரிக்கு கொடுத்தாள் மார்த்தா. இது என்ன என்று கேட்கும்போது, இது ஸ்கிப்பிங் கயரு என்றாள் மார்த்தா. இது எதற்கு என்று கேட்கும்போது, இதை இந்தியாவில் நீ பார்த்ததில்லையா என்று கேட்டாள் மார்த்தா. கேட்ட மார்த்தா ஸ்கிப்பிங் கயிறு வைத்து விளையாடி காட்டினாள். என்னால் தாண்டி குதிக்க முடியுமா என்று கேட்ட மேரி முயற்சி செய்ய மார்த்தா கயிறை மேரியிடம் கொடுத்தாள்.
2: சரி, இதை தொடர்ந்து வந்து நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல. சரி ஜான்கோரே, இப்போ ரகசியம் அப்படின்னா என்னது?
3: சீக்ரெட், அதாவது ஒருத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூலில் சொல்லி வைப்பாங்க, நானே சொல்லி வச்சிருக்கேன்.
2: சரி ஓகே. சில ரகசியங்கள் வந்து நமக்கு சந்தோஷத்தை தரும். உதாரணத்துக்கு வந்துட்டு அம்மாக்கோ அப்பாக்கோ பிறந்த நாள் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு நம்ம வந்து குட்டி பரிசு வாங்குறது கொடுக்கறது அவங்கள்ட்ட வந்து கொடுக்கறது வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது சீக்ரெட்டாக வச்சுப்போம். இப்படிப்பட்ட ரகசியம் வந்து யாருக்குமே பயத்தையோ இல்லைனா கவலையோ ஏற்படுத்தாது. ஆனால் சில நேரங்களில் யாராவது அவங்கள்ட்ட வந்துட்டு இதை கண்டிப்பாக யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதாவது தவறான ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள்ட்ட மிரட்டுற மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று
3: அப்போனா போய் டீச்சர்கிட்ட இல்லைனா அம்மாட்ட சொல்லிடுவேன்.
2: கண்டிப்பாக அதுதான் பண்ணணும். ஏதாவது உங்கள்ட்ட வந்து பிரச்சனை பண்ணுவேன், நீ வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னால் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் அன்சேஃப் சீக்ரெட், அதாவது பாதுகாப்பு இல்லாத ரகசியம். இப்படிப்பட்ட ரகசியத்தை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுருக்கிறது வந்து சரியானது இல்லை. அந்த நேரத்தில் வந்து நம்பிக்கைக்குரிய பெரியவங்களாக இருக்கட்டும் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் யார்கிட்டையோ நம்பிக்கையான ஒருத்தங்கள்ட்ட வந்து கண்டிப்பாக சொல்லணும். அவங்க வந்து நமக்கு பாதுகாப்பாக வந்து உதவுவாங்க. ஒரு நல்ல ரகசியம் வந்து எப்படி நமக்கு சந்தோஷத்தை தருதோ அதே மாதிரி ஆனால் ஒரு வந்து ஒரு ரகசியம் வந்து நமக்கு பயத்தையும் கவலையும் தருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த அதை வந்து மறைச்சே வச்சுருக்க வந்து கூடாது. ரகசியம் வந்து நம்ம ஜான்கோரே தம்பி சொன்ன மாதிரி அதை அம்மாட்டையோ அப்பாட்டையோ ஆசிரியர்கிட்டையோ யார்ட்டையோ சொல்கிறது தான். கண்டிப்பாக ரகசியம் வந்து நம்ம வந்து பாதுகாப்பை விட முக்கியமானது இல்லை. அடுத்ததான் நம்ம சாதிக்கா. நான் ஃபஸ்ட்டு நமக்கு பதில் சொன்னேன்னா வந்து அவங்களுமே ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
3: ஜான் ஹோரே.
2: அடுத்துதான் நம்ம ஜான் கோரே தம்பியுமே ஒரு கதையை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, சொல்லுங்க ஜான் கோரே.
3: முதலில் மேரியால் விளையாட முடியவில்லை. கயிறு காலில் மாட்டிக்கொண்டது. பிறகு கற்றுக்கொண்டால் அவளை மார்த்தா வெளியே போய் விளையாட சொன்னாள். மேரி தோட்டத்திற்கு முழுவதும் ஸ்கிப்பிங் கயரால் தாண்டி தாண்டி வளையம் வந்தாள். தோட்டக்கார பெண் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தார். ராபினுக்கு வேடிக்கை பார்த்தது. நன்றாக குதித்து கற்றுக்கொண்டாய் என்றார் பெண். 20 மேல் குதிக்க முடியவில்லை என்றாள் மேரி. முயற்சி செய், உன்னால் முடியும், கற்றுக்கொள்வாய் என்றார் வேலைக்கார பெண். மேரி குதித்து கொண்டே ரகசிய தோட்டத்தின் சுவர் அருகே வந்தார். ராபினும் பின்னாலே வந்தது.
2: சரி, இதை தொடர்ந்து அடுத்த பகுதியில், அதாவது நாளைக்கு தெரிஞ்சுக்குவோம் இதில் என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நானுமே ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். இந்த அமரன் சீதாராமன் படம்லாம் பார்த்தோன்னே அதில் வந்து ஒரு சீன் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணும்ல, அது என்னது?
3: அதாவது அவங்க வந்துட்டு அவங்க நாட்டுக்காக,
2: ஆமாம், நாட்டுக்காக வந்து அவங்க வந்து போராடுவாங்க. நாட்டோட எல்லையில் வந்து நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்க, தன்னோட வந்து குடும்பத்தை விட்டுட்டு அவங்க வந்து உயிரையே பணைய வச்சு காவல் காக்கிற அந்த வீரர்களை உருவாக்குற பாதையில் ஒன்று தான் இந்திய இராணுவம். அந்த படிப்பை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்திய இராணுவத்தில் சேர விரும்புகிறவங்க வந்து உடல் தகுதி, மன உறுதி, ஒழுக்கம், நாட்டு பற்றுன்னு எல்லாமே அவசியமானது. இராணுவ பயிற்சியில் ஆயுதங்களை கையாள்றது, உடற்பயிற்சி, எல்லை பாதுகாப்புன்னு நிறைய திறன்கள் வந்து கற்றுத்தராங்க. 12 அப்புறம் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி தேர்வு, இல்லைன்னா பட்டப்படிப்புக்கு அப்புறம் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் தேர்வு மூலியமாக வந்து இந்திய இராணுவத்தில் வந்து அதிகாரியாக சேரலாம். இது படிக்க வந்து 12 மேக்ஸ் குரூப் எடுத்துக்கணும். இது வந்து ஒரு வேலை மட்டும் இல்லை, நாட்டுக்காக சேவை செய்கிற அந்த பண்பு அர்ப்பணிப்பு வாழ்க்கை அடையாளமாக மாற்ற விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆர்மி படிப்பு வந்து ஒரு நல்ல பாதை. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோம்ல, அதையுமே சொல்லிடுங்க.
3: அதாவது நாங்கள் ஒரு கலர்னு சொல்லுவோம், நீங்க அதுக்கு பொருள் வந்து கூட சொல்லணும்.
2: அடுத்ததான் நேயர்களுக்கான அந்த கலர், நீங்களே சொல்லிடுறீங்களா?
3: சொல்லிடுறேன்க்கா. எல்லோ கலர், அதாவது மஞ்சள் கலர்.
2: சரி, மஞ்சள் கலர்ல உங்களுக்கு தெரிஞ்ச பொருட்கள் இருந்தா கால் பண்ணுங்க 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜான் கோரே தம்பியுமே வீட்டுக்கு போற டைம் ஆயிடுச்சுல. டாடா,
3: விடைபெறுகிறேன். பாய் பாய்.
2: பாய் பாய். இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
4: முகமது சாதிக் ஜாபீர்.
3: சரி, அடுத்துதான் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம் அக்கா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம். உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
5: என் பேர் கார்த்தி, நான் பாமர்ல இருந்து பேசுறேன்.
3: சரி, ஓகே. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
3: இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் கேட்டீங்களா?
5: கலர் சொல்லுவீங்க, அந்த கலர்ல இருக்க பொருட்கள் சொல்லணும்.
3: ஆமா, உங்களுக்கான ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோமே. உங்களுக்கான ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோமே. மஞ்சள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். மஞ்சள் கலர்ல இருக்கிற பொருட்கள்லாம் சொல்லணும். சொல்றீங்களா?
5: எல்லோ கலர்ல லெமன், மேங்கோ, எல்லோ கலர் பால், பலூன்,
3: என்ன பாடல் வேணும்?
5: கருப்பு படத்துல இருந்து காட் மோட் பாடு.
3: சரி, உங்களை பத்தி நீங்க சொல்லவே இல்ல. நீங்க வந்து என்ன படிக்கிறீங்க? படிக்கிறீங்களா இல்ல வேலை பாக்குறீங்களா?
5: படிக்கிறேன்.
3: எத்தனாவது படிக்கிறீங்க? சரி, உங்களோட நல்லா படிங்க. நீங்க கேட்ட பாடலுமே கொடுத்துறோம். நன்றி. அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பியுமே இருக்காங்கல்ல, அவங்களுமே அடுத்த அந்த கதையை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க.
4: சரிக்கா, நம்ம இந்த கதை எழுதினவர் வந்து அதாவது உதயசங்கர் அவர்களால் வைக்கப்பட்டது. கதையோட பேர் வந்து ஆணியின் உலகில். இது வந்து ஒரு சிறார் நாவல். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி நம்ம ஆணி, அப்புறமா அவங்க அம்மா, அப்புறமா மலை, அப்புறமா அந்த மலையில் இருக்கிற மேகங்கள், எல்லாத்தையும் பற்றி நம்ம ஒரு அருமையான ஒரு கதை தெரிஞ்சிட்ருப்போம். அந்த கதையோட பேருமே ஆணியின் மலைப்பயணம். இப்போ அந்த கதை முடிஞ்சு நாகனவாயுடன் ஆணி அப்படின்ற மாதிரியான ஒரு கதை கொடுத்துருக்காங்க. சரிப்பா, அந்த நாகனவாயுடன்னா என்னது?
3: அதாவது மைனா, அந்த மைனா இனத்தை சேர்ந்த ஒரு பறவை.
4: ஓகேக்கா, இந்த கதையை தெரிஞ்சுக்கலாமா? கதையோட பேரு நாகனவாயுடன் ஆணி. அது ஞாயிற்றுக்கிழமை மத்திய நேரம். ஆணிக்கு தூக்கம் வரவில்லை, ஆனால் அம்மா தூங்கிவிட்டாள். பாவம் அம்மா, வேலை வாரம் முழுவதும் ஓய்வில்லாமல் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாளே அம்மா. ஆணியும் அம்மாவுக்கு அப்பப்ப சின்ன சின்ன உதவிகளை செய்வாள். ஆணி சத்தம் இல்லாமல் எழுந்து வாசல் இரும்பு கதவு வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். வீட்டின் வாசலில் முன்னால் இருந்த ஒரு புங்கை மரம் இருந்தது. சரிக்கா, அந்த புங்கை மரம்னா என்னதுக்கா?
3: அதாவது இந்த ஆலமரம், அரச மரம்லாம் இருக்குல்ல, அதாவது ரோட்ல எல்லாம் இருக்குமா, ஒரு மாதிரி பஞ்சு, அதுல வந்து பஞ்சு பூ மாதிரி கீழே விழுகுமா, அந்த மரத்தை தான் புங்கை மரம் அப்படின்னு சொல்றாங்க.
4: ஓகேக்கா, அந்த புங்கை மரத்துல 2 மைனாக்கள் கிகி க்ளவ் லக் லக் லக் என்று வினோதமான குரலில் பேசிக்கொண்டு இருந்தனாம்.
3: சரி, அடுத்துதான் இன்னொரு நேயருமே நம்ம கூட பேச இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். ஹலோ. சரி, அவங்க வந்து ஏதோ ரொம்ப இதா இருக்காங்க போல. கண்டினியூ பண்ணுங்க.
4: அப்ப ஆணி யோசிச்சானா, அப்பா அதை ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாரே, ஞாபகம் வந்துருச்சு, நாகனவாய் அப்படின்னு சொல்லிதான் அப்பா அழைப்பாங்க. அதன் வாய்க்கருகில் அழகான மஞ்சள் நிறத்தில் கோடு வரைந்திருக்கும். அதன் சிறகுகளில் ஓரம் வெள்ளை நிறம் அழகாக இருக்கும். அதன் கண்களிலும் கண்மை போட்ட மாதிரி மஞ்சள் கோடு சுற்றி இருக்கும். எப்போதும் மைனாக்கள் சுறுசுறுப்பாய் தத்தி தாவி சுற்றி பறந்து கொண்டிருக்கும். அவ்வளவுதான்க்கா, அடுத்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
3: சரி, அடுத்ததா வந்துட்டு நான் ஒரு கேம் பத்தி சொல்லுவேன்ல, அந்த கேமையுமே தெரிஞ்சுக்கிடுவோம். உலக அளவில் புகழ்பெற்ற பலகை விளையாட்டுகளில் ஒன்று தான் மோனோபாலி. மோனோபாலி இது வந்து டோர்னமெண்ட் வடிவில் விளையாடப்படுற ஒரு போட்டி. இந்த விளையாட்டில் வாடகை வசூலிக்கிறது, ஸ்மார்ட் ட்ராடிங்கு, டீல் போட்டு விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதில் பேங்க் ட்ரப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆப்போனண்ட்டை வந்து பணம் இல்லாமல் தோல்வி வந்து அடைய வைக்கணும். இதில் வந்து டோர்னமெண்ட்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து குரூப் மேட்சஸ்ஸு, அப்புறம் வந்துட்டு குவார்ட்டர் ஃபைனல்ஸு, செமிஃபைனல்ஸு, ஃபைனல் மேட்ச்னு நடக்கும். ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே வின் பண்ணவங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு போகணும். 2-6 பேர் வரை வந்து இந்த ஒரு விளையாட்டு போர்டு விளையாட்டை விளையாடுவாங்க. இந்த விளையாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜாபீர்?
4: கேள்விப்பட்டது இல்லக்கா.
3: சரி, ஓகே. சரி, பலகை விளையாட்டுகள் தெரியுமா அப்போ உங்களுக்கு?
4: பலகை விளையாட்டு நிறைய வகையான விளையாட்டுகள் தெரியும், அதாவது கேரம் போர்ட் அந்த மாதிரியான நிறைய விளையாட்டுகள் தெரியும்.
3: சரி, ஓகே. இந்த போட்டிகளில் வந்து பொதுவாக டைம் லிமிட்டுமே இருக்கும். 90 நிமிஷம், 60 நிமிஷம்குள்ள முடிக்கணும்னு லிமிட் வந்து வைப்பாங்க. டைஸ் போட்டு தான் இந்த விளையாட்டு வந்து தொடங்குவாங்க. நேஷ்னல் லெவலு, இன்டர்நேஷ்னல் லெவல்னு போட்டிகளுமே நடக்குது. மைண்ட் ஸ்போர்ட்ஸில் வந்து இதுவுமே ஒன்று. நம்ம யோசிக்கிறதுல தான் இந்த கேமில் வந்து வின் பண்ணுறதும் இருக்கு. நல்லா வந்து நம்ம மைண்டுக்கு வந்து வேலை கொடுக்கணும். இது வீட்டிலலாம் பொழுதுபோக்காக வந்து விளையாடுவாங்க. மூளைக்கும் நல்லா வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும். சரி, அடுத்ததான் என்ன கலர் கேட்கலான்னு நீங்களே சொல்லிடுங்க ஜாபீர்.
4: நான் வந்து எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூனால ப்ளூ கலர் கேட்கலாமாக்கா.
3: சரி, ஓகே. ப்ளூ கலரே அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி வந்து ப்ளூ, அதாவது ஊதா கலர். ஓ, நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க.
4: 709-44-3-9-9-9 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர் மூலமா உங்களோட வாய்ஸ் மெசேஜோ இல்லாட்டி டைப் பண்ணியோ இல்லாட்டிங்க கூட கால் பண்ணியோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஆன்சரையும் சொல்லிட்டு பிடிச்ச பாடல்களையும் கேட்கலாம்க்கா.
3: அடுத்ததா நம்ம கார்த்தி தம்பி கேட்ட பாடல் கொஞ்சம் தாமதமாவே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
4: ஜாபீர்.
3: அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
3: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
5: என் பேரு சாஜித், நான் தூத்துக்குடில இருந்து பேசுறேங்க.
3: சரி, ஓகே. நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா
3: இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோமே, கேட்டீங்களா?
5: அடுத்ததான்
3: சரி சரி சொல்லுங்க
5: சொல்லுங்க.
3: சரி, ஓகே. அடுத்தது
5: அடுத்தது வந்து வேற ப்ளூ கலர் டார்பைன்.
3: சரி, வேற என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு வந்து அஜித் படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு பாடல் தான்.
3: என்ன படம்?
5: அஜித் படம், அஜித் அவர்கள் நடித்த படம்.
3: சரி தம்பி, கண்டிப்பா குடுத்துடலாம். நல்லா படிக்கிறீங்களா?
5: ஆ, படிக்கிறேன். ஜான் கோரே என்ன நினைப்பீங்க?
3: ஜான் கோரே தம்பி போய், ஜாவீர் தம்பி வந்துட்டாங்க.
4: ஆ, நல்லா இருக்கேன்.
5: நல்லா இருக்காங்களா?
3: மைனாக்கள்
4: வந்து சுறுசுறுப்பாய் தத்தி தாவி சுற்றி பறந்து கொண்டிருக்கும். மெல்ல தரையில் நடைப்பையிலும் அப்பும்போது எதையாவது கொத்தி தின்னும். எப்போதும் விதவிதமான குரலில் பேசிக்கொண்டே இருக்கும். அம்மா ஆணியிடம், உன்ன மாதிரியே துணு துணு பேசிக்கொண்டே இருக்கு பாரு என்று சிரித்து கொண்டே அம்மா சொன்னாங்களாம். ஆனியும் அப்படித்தான், ஒரு நிமிடம் கூட பேசாமல் இருக்க மாட்டாள். அவளுக்கு என்னென்ன அவளுக்கு வந்து என்ன தோணுதோ அத்தனையும் பேசுவாள்.
3: சரி, இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க?
4: அதாவது என்ன அப்படின்னா, அதாவது பறவைகளை நேசிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேங்க்கா. அப்புறமா இந்த கதையில இன்னும் பாதி இருக்குக்கா, அதை வந்து என்ன அப்படின்னா சொல்லிடவா?
3: தென்காசியில இருந்து எல்லோ சிஎஸ்கே கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் டிஷர்ட்டு, எல்லோ பாலு, எல்லோ ஃப்ளவர்னு நிறைய பதில்களையுமே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததான் நான் ஒரு தகவலுமே சொல்லுவேன்ல. அதுக்கு முன்னாடி இன்னொரு நேயருமே பதில் சொல்லியிருக்காங்க, பாமன்லேருந்து சபரி. அவங்களுமே பதில் சொல்லியிருக்காங்க, ப்ளூ டிஷர்ட்டு, ப்ளூ ஷர்ட்டு, ப்ளூ கப்பு, ப்ளூ லைட்டு, ப்ளூ பேண்ட்டுன்னு அவங்களுமே நிறைய பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க, ஜனநாயகன்லேருந்து கச்சேரி சாங் போடுங்க அப்படின்னு. சரி, கண்டிப்பாக கொடுத்துடலாம். அடுத்ததான் நான் ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். பாடி ஷேவிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜாபீர்?
4: பாடி ஷேவிங்கா? பாடி ஷேவிங்னா
3: பாடி ஷேமிங்
4: ஷேமிங்கா? அது எனக்கு கேள்விப்படாத மாதிரி இருக்கு.
3: அதாவது உருவத்தை வச்சு கேள்வி பண்ணுவோம்ல.
4: ஓ, அதா, நீங்க வேணா பாடி புல்லிங் சொன்னா கூட நான் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருப்பேன்.
3: சரி ஓகே, அந்த மாதிரி உருவத்தை வச்சு நீங்க யாரையாவது கேலி செஞ்சிருக்கீங்களா இல்ல கேலி செஞ்சு பாத்திருக்கீங்களா?
4: கேலி செஞ்சிருக்கேன், கேலி செஞ்சும் பாத்திருக்கேன், ஆனா இப்ப அந்த மாதிரி செய்யறது இல்ல. என்ன அப்படின்னா, நிறைய பசங்க வந்து குண்டா இருப்பாங்க, இன்னொரு சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, அப்புறம் இன்னொரு சில பேர் மொட்டை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய வம்பளுக்கெல்லாம் பாத்துருக்காங்க. அவங்க மொட்டை போட்டிருந்தானா அடையே மொட்டை இங்க வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அவன் ஒல்லியா இருந்தானா அடையே கம்பு குச்சி இடையே ஒல்லி குச்சி இந்த மாதிரி கூப்பிடுவாங்க. குண்டா இருந்தா பானை டே சட்டி அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வச்சு கூப்பிட்டுருக்கையும் பாத்திருக்கேன்.
3: ஆமா, நானுமே கேள்விப்பட்டிருப்பேன். அதாவது பாடி ஷேமிங்னு சொல்லுவோம்ல, அது ஒருத்தரோட உடல் தோற்றம், கருப்பு, சிவப்பு, உயரம், அதாவது ஹைட்டா இருக்கிறது, குட்டையா இருக்கிறதுன்னு இதை வச்சு கிண்டல் பண்ணி வந்து கூப்பிடுறோம். இதுல இருந்து வந்து குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு உரிமையே இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களால குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு வந்து போயிருவாங்க. ஒருத்தரோட உருவத்தை வந்து கேலி பண்ணி பேசுறது அவங்களோட வந்து தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. உங்களை யாராவது அப்படி கேலி பண்ணியிருக்காங்களா?
4: ஆ, கேள்வி பிள்ளையிருக்காங்க. அதாவது கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன அப்படின்னா, அந்த கருப்பு அப்படின்ற மாதிரியான பேர் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒல்லி குச்சி இந்த மாதிரிலாம் வச்சு வேலி பண்ணியிருக்காங்க. ஏன்னா முன்னாடி நான் ரொம்ப உடம்பே இருக்காது எனக்குலாம்.
3: என்னையுமே சொல்லியிருக்காங்க அப்படிலாம். இதனாலேயே ஸ்கூலுக்குலாம் வந்து போக பயப்படுறாங்க. ரொம்ப வந்து ஒல்லியாக இருந்தால் கம்பு குச்சி அப்படின்னுமே சொல்கிறாங்க, குண்டா இருந்தால் அதுக்கு ஒரு பேர் வச்சு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நிறைய குழந்தைங்க வந்து தப்பான முடிவுகளுமே எடுக்கிறாங்க. இதுக்காக உரிமைகளுமே இருக்குது. போக்சோ, அதாவது பெண்களுக்கு ஆண்கள் வந்து பெண்களை வந்து உருவ கேலி செய்யக்கூடாது, அப்படி அப்படி செஞ்சா போக்சோ நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி உருவத்தை வச்சு யாராவது வந்து கேலி பண்ணுனா அம்மா அப்பா இல்லைன்னா ஆசிரியர்கிட்ட சொல்லணும். இதை வந்து அசால்ட்டா விட்டோம்னா திரும்ப திரும்ப அந்த மாதிரி வந்து நடக்க தான் செய்யும். அதனால வந்து அந்த மாதிரி விஷயத்துல இருந்து பாதுகாப்பா இருக்கணும். சரி, அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடல்களுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: அண்ணா நேடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:29 ஆயிருச்சு. நேயர்கள் கேட்டுட்டு இருப்பது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
3: முகமது சாதிக்.
2: சரி, நம்ம சாதிக் தம்பியுமே ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த புக்கோட பேர் என்னது?
3: வித்தைக்கார சிறுமி. அதை எழுதுறவங்க பாத்தீங்கன்னா விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள்.
2: சரி, ஓகே, வாசிக்கலாமா?
3: வாசிக்கிறேங்க. கீர்த்தனா தன் கைகளில் இருந்த நந்தியாவட்டை பூக்களை அவளிடம் கொடுத்தாள்.
2: அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேர், அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
4: என் பேர் ஆண்டனிலவே, நான் பாமரல இருந்து பேசுறேன்.
2: சரி, ஓகே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம். நீங்க வந்து எத்தனாவது படிக்கிறீங்க?
4: 4th
2: படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா?
4: படிப்பேன்.
2: சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம்னு தெரியுமா?
4: இங்க ஒரு கலர் சொல்லுவீங்க, அந்த கலர்ல என்ன இருக்கோ அது சொல்லணும்.
2: ஆமா, உங்களுக்கான கலர் சொல்லிடவானா?
4: சொல்லுங்க.
2: பச்சை கலர்.
4: இலை.
2: சரி, ஓகே. வேற
4: டிரஸ்.
2: ஓகே. வேற போகலாம் இந்த மாதிரி. சரி, உங்களுக்கு
4: கருவாப்பிள்ளை.
2: மருதாணி.
4: மருதாணி.
2: பச்சைக்கா. சரி, ஓகே, போதும் போதும். உங்களுக்கு வந்து என்ன பாடல் வேணும்?
4: கருப்பு படம் லாஸ்ட் சாங்.
2: இப்பதான் கருப்பு படத்துல இருந்து பாடல் கொடுத்தோம். வேற ஏதாவது கேக்குறீங்களா?
4: என்ன பாடல்?
2: ஹாய் நானா பாட்டா?
4: ஆமா.
2: சரி, கண்டிப்பா கொடுத்துடலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
4: தேங்க்யூ.
2: சரி, நம்ம தம்பியுமே, அதாவது ஆண்டனிலவே, அவங்களுமே சூப்பரா பேசிட்டாங்க. அடுத்ததா நம்ம சாரிக் தம்பி வந்து கண்டினியூ பண்ணுவாங்க.
3: அவள் சிரித்து கொண்டே அவர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தாள். சிறிது தூரம் சென்றவாள் திரும்பி வந்து நான்கு பேரும் பார்த்து, கொஞ்ச நேரம் இங்கே இருங்க என்று சொல்லிக்கொண்டே ஓடினாள். சிறிது நேரத்தில் மூச்சு வாங்க ஓடி வந்தவள் கைகளில் சின்னதாக கடல் சங்கு ஒரு இருந்தது. இவர்கள் புரியாமலில் அவளை பார்க்க நாங்க கடல் இருக்கிற உள்ளறையில்.
2: சரி, ஓகே, இது தொடர்ந்து வந்து நம்ம அடுத்த பகுதியில வந்து தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததான் நான் ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். குழந்தைங்க வந்து கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் நல்ல பெற்றோர்னு அர்த்தம் இல்லை. சரி, உங்க அம்மா அப்பா வந்து நீங்க கேட்கறத வாங்கி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க?
3: ஒரு வாட்டி கேட்போம், அதுக்குமா கெஞ்ச மாட்டோம்.
2: உண்மையாவா? நீங்க அடம் பிடிக்க மாட்டீங்களா?
3: அடன்லாம் பிடிக்க மாட்டோம். ஒரு வாட்டி கேட்டோம்னா அது அடுத்த வாட்டி அவங்க வாங்கி கொடுக்கலன்னா அமைதியாக இருந்துடும். நட்டுனா ரொம்ப நாள் கழிச்சு கேட்போம்.
2: சரி, ஓகே. கிடைக்கிறதுக்கு வந்து, அதாவது நம்ம வந்து குழந்தைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் நல்ல பெற்றோம்னு அர்த்தம் இல்லை. கிடைக்கிறதுக்கு நன்றி சொல்கிற அந்த மனப்பான்மையை கற்றுக் கொடுக்கறதும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு நல்ல பழக்கம் தான். இப்போ இருக்கிற காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பல வசதிகள் வந்து ஈஸியாகவே கிடைக்குது. ஆனால் அந்த வசதிலாம் எப்படி கிடைக்குது, அதுக்காக பெற்றோர் வந்து எவ்வளோ உழைக்கிறாங்கன்னு குழந்தைங்க வந்து புரிஞ்சுக்கிறதும் முக்கியம் இல்லை. நம்மளாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த விவசாயிக்கும் சமைக்கிறவங்களுக்கும் வந்து நன்றி சொல்கிற பழக்கம் இருக்கணும். சரி, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடிலாம் ப்ரேயர் பண்ணுவீங்களா? அதாவது நம்ம சாதிக் தம்பி வயசுல இருந்தே கத்துக்கிட்டாதான் எந்த வயசா இருந்தாலுமே இந்த மாதிரி குணங்கள்லாம் மாறாம இருக்கும். அதாவது பெற்றோர் வாங்கி கொடுக்காத ஒரு பொருட்களை வந்து அவங்கள்ட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறதை விட அவங்க நமக்காக என்னென்னமோ பண்ணியிருக்காங்க அதுக்கெலாம் வந்து நன்றி சொல்லலாம். குழந்தைங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே கொடுக்கறத விட குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்கிறத மதிக்கவும் நன்றி சொல்கிறதுக்கும் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நன்றி உணர்வுனா ஒரு நல்ல பழக்கத்தை தாண்டி ஒரு மனிதரை வந்து உருவாக்குற ஒரு அழகான குணமும் தான். அதாவது சாதிக் தம்பி வந்து எதுனாலுமே நன்றி சொல்லுவாங்களாம், சாப்பிடும்போது ப்ரேயர் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி பழக்கங்களை வந்து நம்மளுமே கற்றுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பழக்கத்தை தாண்டி ஒரு மனுஷரை உருவாக்குற ஒரு குணமும் கூட தான். சரி, அடுத்தடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு அணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசேஎஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
3: நான் சாதிக்.
2: சரி, நம்ம சாதிக் தம்பியுமே ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு புக்கை ரீட் பண்ணி, அதை யார் எழுதுனாங்க?
3: விஷ்ணுபுரம் சரவணன்னார்கள். அந்த இது பேர், புக்கு பேர் என்னன்னா வித்தைக்கார சிறுமி. அதை பத்தி நான் வாசிக்கிறேன், பாருங்க.
2: வாசிங்க.
3: இவர்கள் புரியாமல் அவளை பாருங்க, நாங்கள் கடல் இருக்கிற ஊரில் வித்தை காட்டணும். ஒரு கடைக்காரர் கொடுத்தார், பத்திரமா வச்சிருத்தேன். இனிமே நீங்க வச்சுக்கீங்க என்று சொல்லி வீட்டு கீர்த்தனா கையில் சங்கை திணித்து விட்டு கூடாரத்தை நோக்கி ஓடி விட்டாள்.
2: அடுத்தது
3: வாசிக்கிறேன். அடுத்தன வேணா வேணு வேணு என்று கூப்பிட்டு கொண்ட ஓடி

0: 31 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில் வீசுமா. இன்னைக்கு வந்து மழைக்கான வாய்ப்புமே இல்லை அப்படின்னு. இது வந்து எங்கே இருந்துன்னா மண்டபம்ல இருந்து ராமேஸ்வரம் வரை உள்ளவங்களுக்கு இந்த வானிலை தகவல்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது நான் கார்த்திகா மற்றும்
1: முகமது சாதிக்
0: மற்றும்
2: ஜாபீர். இணைஞ்சிருக்கீங்க இது கடலோசம் FM 90.4.

0: அள்ளிட்டு போங்க.
1: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நாத்தி போன். ரொம்ப சோகமா இருக்கிற நேரத்துல என்னுடைய பழக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே போய் கடற்கரை ஓரமா, எங்கேயாவது இருக்கிற கடற்கரை ஓரமா போய் உட்கார்ந்து இருக்கிறது. இதுவும் இல்லாம நம்ம வந்து இருசக்கர வாகனம் மேல ஓட்டுறோமா, அதனால எந்த கடற்கரைக்கு வேணாலும் போய் உட்காரலாம். நம்மளுடைய பாம்பன் கடற்கரை வடக்கு கடற்கரையில வந்து அந்த பக்கம் போய் உட்கார்ந்துருந்தேன், அதாவது ரொம்ப தூரத்துல போய் உட்கார்ந்துருந்தேன். அந்த பகுதியில பாத்தீங்கன்னா பாறைகள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு பறவையை பார்த்தேன். இந்த பறவை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வந்து ஒல்லியான கால்கள், இப்போ நம்மளுக்குலாம் முட்டு இருக்குது இல்லையா, அது மாதிரி ஒரு முட்டு பகுதி, அதே மாதிரி அதோடைய மூக்கு, அதாவது அழகு இருக்குது இல்ல, இந்த அழகை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வளைஞ்சிருந்துச்சு. ரொம்ப நேரமாக எதையோ தேடிக்கிட்டே இருந்துச்சு இந்த பாறைகளுக்கு நடுவில். அப்போ பார்த்தா டப்புன்னு கொத்தி ஒரு நெத்தையை எடுத்துச்சு. அப்போ அந்த அழகு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அழகாக வந்து அந்த பாறைக்கு உள்ளக்க இருக்கிற அந்த நெத்தைகள்லாம் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான வடிவமைப்பில் இருந்துச்சு. இந்த பறவையோட பேர் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த பறவைகளை பற்றின இதில் வந்து நம்மளுடைய லென்ஸ் போட்டு பார்த்தேன் கூகுளில். அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த பறவையுடைய பெயர் வந்து சினுங்கும் உள்ளான் அப்படின்றது. இதோடைய வாழிடம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பாறைகளுக்கு அருகில், அதே மாதிரி கடற்கரை ஓரங்களில் இருக்கிற பாறைகள், சதுப்பு நிலங்கள், இந்த மாதிரியான இடங்கள்ல தான் இந்த மாதிரியான பறவைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதில் இருந்தது. நம்மளுடைய பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கடல் பறவைகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகம். அதனால வந்து இன்னைக்கான கேள்வியாக நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, முன்னாடி இருந்த மாதிரியே பறவைகள், அதாவது கடல் பறவைகளுடைய எண்ணிக்கை இப்போவும் இருக்குதா, என்னென்ன மாதிரியான பறவைகளெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றத வந்து இன்னைக்கான கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: வணக்கம், என் பேர் பஞ்சிலாஸ் காமராஜ் நகர் முதல் திரு.
5: நம்மளுடைய பகுதியில் என்னென்ன மாதிரியான கடல் பறவைகள்லாம் இருக்குது?
6: கடல் மேலே போனால் புல் கரை கரைப்பகுதியும் இருக்கும், கடல் கடல் பகுதியும் இருக்கும், புல் புல் குஞ்சு சொல்லுவோம். அது வந்து இறத்தாவும் சொல்கிறது, சாலை சூடை நெத்திலி இதில் வந்து அந்த கூட்ட பகுதியில் மண்டல் மீன் மண்டல் வரச்சலையும் அது பத்து பத்துன்னு பாய்வாங்க, அப்படி கூகுன்னு ஆயிரக்கணக்கில் வந்து பாயும். அதே மாதிரி கடல் காவாயும் அப்படி தான், அவங்கள பார்க்கறதால நமக்கு ஒரு சந்தோஷமாக தெரியும். அந்த கலர் அந்த சொண்டு அழகு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம பாமன் பகுதியில் இங்கிட்டு இந்த நம்ம பாலத்து சைடில் அவங்க வந்து கடந்துக்கிட்டு அதை மீனை தின்னுக்கிட்டு கிடக்கும். ஆனால் இப்போ பறவைகள் வந்து கம்மி தான், முத மாதிரியாக மீன் வந்து அதிகமாக வர்றது இல்லை. அந்த பறவை காவாய்ங்கிறதுலாம் வந்து இந்த குளிர் காலத்தில் அது வந்து எங்கேருந்து வருதான், ஆஸ்திரேலியாவிலேருந்து வருதான் அந்த பறவை, 24 மணி நேரத்தில் வருதுன்றாப்புல நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பறவை வந்துக்கிட்டே தான் இருக்கும் இங்கிட்டு, கருப்பு கருப்பாகவும் இருக்கும், வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், அதில் பல டிசைன்களில் வரும். அந்த கடல் நாரை அந்த சொண்டு பெருசாக இருக்கும், எல்லாமே தனுசுகோடி பகுதி வரும் அந்த இருக்கும். எப்படி கோடியாக்கரையிலேருந்து அந்த அந்தந்த பறவை அங்கேருந்து 24 மணி நேரத்தில் ஆஸ்திரேலியாவிலேருந்து கிளம்பி வர்றது, கோடியாக்கரை வந்து சரணாலயத்தில் தங்குமா, தங்கிட்டு அடுத்த பகுதியாக அப்படியே வந்து கடல் மார்க்குமா இங்கே நேராக வந்து ராமேஸ்வரம் தனுசுகோடி பகுதி இருக்குல்ல அந்த ஆத்து பகுதியில் வந்து தங்குது. அதே மாதிரி அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக தெரியும், நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அந்த பறவைகள் வரச்செல்லாம் மீனோட தான் வரும், மீனும் பகுதியை பார்த்து தான் வரும். ஆனால் குளிர்காலத்திலாம் அது அந்த இந்த நம்ம பகுதியை நோக்கி வரும். வெயில் காலம் ஆகணுன்னா அந்த பறவை எப்படி தான் போகுதுன்னு சொல்லி சொல்ல முடியாது, போயிடும் வெயில் காலம் ஆகணுன்னு. ஆனால் அதில் நம்ம பார்த்த உடனே நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக தெரியும் கடலில்.
7: இப்போ கடல் பறவைகளை தவிர்த்து நம்மளோட பகுதியில் தீவுக்குள்ளே இருக்கிற பறவைகள் வந்து நிறைய, இப்போ உதாரணமாக குருவிகள் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து சிட்டுக்குருவிகள் எடுத்துக்கலாம், அடைக்கலம் குருவி எடுத்துக்கலாம், இதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. இப்போ இதோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா?
6: சிட்டுக்குருவிலாம் பார்த்தா வந்து ரொம்ப கூவம் நிறையா இருக்கும். இப்போ பார்த்தா அதை பார்த்தா ஒரு அதிசயமாக ஒரு சந்தோஷமாக ஒன்று ரெண்டு தான் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏகப்பட்ட சிட்டுக்குருவி குறைஞ்சிருக்கு, பறவையிலே வந்து நிறையா குறைஞ்சிருக்கு. நம்ம நாங்கள் சின்னாள்களாக இருந்துச்சுல அந்த ஆதாளை சொல்லுவாங்க, அந்த ஆதாள செடிக்கெலாம் மணிப்புறான்னு சொல்கிறது இருக்கு. அந்த மணிப்புறாவெலாம் வந்து அவ்வளோ ரொம்ப பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக பார்ப்போம். அந்த ஆதாள செடிக்கெலாம் அந்த பம்மும் அதைத்தான் திங்கும் போல், அதெல்லாம் இல்லை. பறவைகள் வந்து ரொம்ப குறைவு தான் இப்போ, சிட்டுக்குருவி என்ன அந்த கிளி எல்லா பறவையுமே வந்து குறைவாக தான் இப்போ இருக்குது. அதிகபட்சமாக சிட்டுக்குருவி ரொம்ப குறைவாக இருக்குது.
7: நம்மளோட கடல் பறவைகளாக இருக்கட்டும், இல்லைனா தீவுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி சிட்டுக்குருவி மணிப்புறா இந்த மாதிரியான பறவைகள் இப்போ குறையிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
6: சிட்டுக்குருவிலாம் வந்து கதர்வீச்சினால தான் குறையுது, நம்ம டவர் இது வருதுல அதனால தான் சிட்டுக்குருவி பறவைகள் ரொம்ப குறையிறமா குறையுது, குறைஞ்சிட்டு இல்லை. அதே மாதிரி பறவைகள் இந்த மணிப்புறா இந்த ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஒரு பறவை அழகான பறவை இருக்குது, நாங்கள் சின்னால் இருக்கிற காஸ்கெரிட்டின்னு சொல்கிறது, காஸ்கெரிட்டி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஊதா நேரத்தில் சொண்டுலாம் வந்து அதை பார்க்குறக்கே ஒரு அருமையாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப காலம் வாழாது. அது அந்த இடுக்கி வந்து அது உற்பத்தி ஆகும்னு சொல்லுவோம் அப்படி எப்படின்னு தெரியல. அதெல்லாம் பார்த்தா அந்த பனை ஓலையை வந்து அது ஒரு புதர் மாதிரியை செஞ்சு வச்சுக்கிட்டு அதை பிடிப்பாங்க. மஞ்சாங்கட்டின்னு சொல்கிறது, காசு கட்டின்னு சொல்லலாம் மஞ்சாங்கட்டின்னு சொல்லலாம். அந்த இனங்கள்லாம் ரொம்ப குறைவு தான், இல்லை பார்க்க முடியலப்போ. நாங்கள் சின்னாள்லாம் இப்போ எனக்கு வந்து 55 வயசு ஆகிட்டு அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், அதை பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்குது மூக்கில் அந்த இது நேராக கொடுத்துக்கிட்டு. ஆமாம், இப்போ அந்த பறவைகள்லாம் இல்லை.
7: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
6: நன்றி, வணக்கம்.
7: நம்மளுடைய பகுதியில் கடல் பறவைகளோட எண்ணிக்கை முன்னாடி இருந்தது மாதிரியே இப்போவும் இருக்குதா அப்படின்றத வந்து கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளி கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லா வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற டீடைல் எல்லாம் இருக்கும். முக்கியமா இந்த காலத்துல வெளிநாடு வேலைக்கு போறவங்க விசாவோட சேர்த்து இன்சூரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். போகும்போது மறக்காம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போற, அதோட டீடைல்ஸ், ஏதாவது அவசரம்னா யாருக்கு போன் பண்றது, விசா பாஸ்போர்ட் காப்பின்னு எமர்ஜென்சினா உடனே உன்னை காண்டாக்ட் பண்ற மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ வீட்டுல கொடுத்துட்டு போ. அப்பனாதான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
4: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: என் பேர் ஜெயபிரகாஷ், பாம்பன், பாரம்பரிய மீனவர் குடும்பம் சார்ந்தவர்.
4: நம்மளுக்கு கடல் பறவைகள், நம்மளோட பகுதியில் என்னென்ன பறவைகள் இப்போ இருக்குது, முன்னாடி என்னென்ன பறவைகள்லாம் இருந்துச்சு?
5: அதாவது பறவைன்னு சொல்ல போனால் நம்ம மீனவர்கள் மத்தியில் வந்து இந்த திங்கள் பறவை அதிகமாக இருக்கும். அது ரெண்டு மூணு வகை இருக்கும். ஆனால் உண்மையிலே வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த காற்று வரும்போது அதிகமாக அந்த கச்சாங்காலம் வரும்போது அடக தெக்க, அதே மழை காலம்ங்கிறது ரெண்டு பகுதியிலையும் பார்த்தா எப்படியும் இந்த வள்ள மழை பேஞ்சு கிடக்கும். புல்லு குஞ்சு வந்து வளர்த்துருந்து உட்காந்துரும், உட்காந்தா சிலந்தது உட்காந்து நம்ம வந்து உட்காந்துருக்க பாவமாக இருக்க கடுத்து போய் உட்காந்துருக்கேன். ஒரு பெரும்பாலும் ஒன்றும் செய்ய மாட்டோம். சில நேரத்தில் என்னச்சுன்னா அதை உட்காந்து போய் கீழே விழுந்துடும், வளர்த்துக்குள்ள விழுந்துடும், வளர்த்துக்கு விழுந்துடும். சில இப்படி இருந்த மணிக்கு தூக்கி தனியாக தனிக்குள் வந்து தனிக்குள் அப்படி திரக்கு நனைஞ்சிருக்கு போக முடியாது. அப்போ கடலில் வந்து ரெண்டு மூணுலாம் வந்து வளர்த்துட்டு வந்துடும், அது தூக்கி போட்டு பார்ப்பாங்க பறக்காது. அதோடு சில நேரத்தில் சில நேரம் நல்லா இருந்தால் கூட பிடிச்சி கெட்டி போட்டிருப்போம். கெட்டி போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் சென்று வீட்டுக்கு வந்து பிள்ளைகளுக்கு விளையாடுக்கு கொடுக்குறதுக்கு அந்த காலத்தில் மூக்கில் இந்த கயத்தை கொடுத்து பிள்ளைங்க ஒரு நாலு நாள் மூணு நாள்லாம் இருக்கும். அதுக்கு ஏதோ கஞ்சியை மீனை ஏதோ கொடுத்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு புளிஞ்சு விழுந்தா புளிஞ்சு தாத்தா வச்சுக்கலாம். ஒரு மூணு வகையான வகையாக இருக்கும் தெக்க. கடல் காவான்னு சொல்கிறது நம்ம அண்டை காக்கா இருக்குல்ல, அதுக்கு சமமாக இருக்கும். காக்கா கூட கொஞ்சம் சொண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நீளமாக இருக்கு காக்காய்க்கு, இது கொஞ்சம் இதாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அதாவது கோழியும் இல்லாமல் அந்த வாத்தும் இல்லாமல் அப்படி ஒரு பறவை. அதாவது நம்ம மீனவர்கள் எது ஓடும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது பார்ப்பாங்க, காவை தெரியாமல் வர்றா புல்லு குஞ்சு நம்ம மீனவருக்கு அடையாளம் காமிக்கிறது. அதுதான் சும்மா மாட்டில் ஓடிப்போம், நிறைய புல்லு தான் மீனவர்தான் சேப்பிடுறா அப்படி அதுவே வாடகை கொள்ளும் அப்படி இப்படின்னு போவோம். அதே மாதிரி அந்த காவாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு காவை 40 மொத்தம் அப்படியே கடல் தண்ணி மாதிரியே இருக்கும். இப்போங்க உண்மையிலே வடக்க வந்து ஒரு ரெண்டு மூணு வகையான தண்ணிகள் மாறும். 10 ஒரு தண்ணி கலர் வரும், 12 வாரத்தில் ஒரு தண்ணி வரும், 15 வாரத்தில் ஒரு கலர் வரும், 20 வாரத்தில் 25 வாரத்தில் அப்படி போக போய் தண்ணியுடைய தன்மை வந்து மாறிக்கிட்டே போகும், கலர் மாறும். அப்போ அதே மாதிரி அந்த போகும்போது கடவா அந்த கடற்காவாக இருக்கிறதுக்கு போகும்போது அந்த கடல் காக்கா இருக்க அது அதே நேரத்துக்கே இருக்கும். இங்கே இருந்து ஓடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டு போய் கப்பலில் போகும்போது அதே மாதிரி சர்றன்னு போகும், போய் போய் அப்படியே போய் மீனை தூக்கிறோம். உண்மையிலே வந்து அந்த மீனை தான் வருது, மீனை வர நமக்கு வந்து அது நமக்கு வந்து எனக்கு துப்பறியும் ஒரு பறவை தான் மீனவர்கள் பார்ப்பாங்க. உண்மையிலே வந்து ஒரு 4-3 வகையான புல்லுக்குஞ்சி, காபா, சித்துப்புல், அது வந்து ஒவ்வொரு 4 வகையான ஒரு இருக்கும். ஒன்று சின்னாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும், மசவ புல் ஒன்று சொல்லுவோம், மூக்கெல்லாம் செக்கச்சவேன்னு இருக்கும். நம்ம பார்த்தாவே சாதாரண பார்த்தா 1/2 கிலோ 3/4 கிலோ இருக்கும். அது முடியும் மீனை பிடிக்கும் முக்கிய எப்படி பார்த்தாலும் ஒரு 5-10 மீட்டரு அளவுக்கு கீழே ஓடிடும். வேணா காணவன் பார்த்தா அங்கேருந்து பார்த்தா சாதாரண மீனை பிடிச்சிட்டு கிளம்பி வரும். அந்த அப்படி புல்லு குஞ்சுலாம் வரும். அதே மாதிரி வடக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 வரும் காவாயெல்லாம். ஒரு வள்ளம் வந்துச்சுனாக்கி பார்த்தாக்கி அந்த வள்ளம் ஓடி போய் பார்ப்போம், காவாயாக போனே பேச்சால வளத்தில் பாஞ்சி வச்சு விளாடா அப்படின்னு சொல்லுவோம். அங்கேருந்து நெருந்தீங்கன்னா விட்டுருந்தா அங்கேருந்து வலையில் வந்து பேச்சால மாட்டிடும். அப்போ குறிப்பிட்ட நேரத்தை வர கழிச்சு வாங்க, அதுக்கு மேலே நேரம் ஆகி சொல்லி பேச்சால வாங்கி வச்சுட்டு வரும்போதே வலையை தெளிவு எடுத்துருவோம். அந்த பேச்சால போய் தண்ணியில் தண்ணியில் போடும்போது இந்த காவா தின்னுட்டு அப்படியே வரும். இந்த மாதிரி லைட்டாக முருகங்களுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா 1000 காவா அப்படியே நம்ம இந்த என்ன சொல்கிறதுன்னா நம்ம விவசாயத்தில் இடங்களில் வந்து இந்த நெல் ஆடு இந்த காத்துக்காது, அதே மாதிரி கடல் ஆளாக வரும்போது அப்படியே அப்படியே ஆடி 1000 இருக்கும். ஒரு போட்டு உள்ள ஓடிடுவீங்க, சேட்டர் மொத்தமாக கிளம்பும். அப்படியே அன்னைக்கு அப்பமெல்லாம் வந்து பார்க்க இந்த இங்கே பிள்ளைகள்லேருந்து பெரியாளுகள்லேருந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் வந்து அதுக்கு ஒரு பாதிப்பாக இருக்குது. இன்னும் என்ன செய்யணும், அந்த செல்லு முக்கியமாக அந்த கடலில் உள்ள கழிவுப் பொருளுக்கு அது

0: பார்த்தீங்கன்னா இப்போ நான்லாம் வந்து இப்போ கலக்குவாலையெல்லாம் பார்த்து 5, 6, 7, 8 வருஷம் ஆச்சு. இப்போ அதே மாதிரி காவாயும் பார்த்து நான் 4 வருஷம் 3 வருஷம் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. நான் இதுவரை பார்க்கல. ஆனால் புல்லு குஞ்சானவன் பாலத்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த கச்சாங்கத்து கரைக்காத்தான் அத்தியமாக அடிக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வந்து நீங்கள் அந்த முனையில் இந்த மாதிரி பார்த்துலாம் நிற்கும். அது எப்படி நிற்கணும், ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனுடைய ஜாதி. ஏன்னா தந்திக்குருவி இருக்குல்ல, அந்த தந்திக்குரி அளவுக்கு இருக்கும். தந்திக்குரி பச்சையாக இருக்கும், இது வெள்ளையாக இருக்கும். அங்கே இந்த ஓடுது பொட்டி மீன்லாம் ஓடி அந்த நீரில் வரும், அதை குடி தின்னுட்டு அங்கே அந்த கல்லிலே இந்த பாலத்தொழில் இருக்க கல்லிலே உட்காந்துக்கும். இதே வாழ்க்கையில் அப்படி சின்ன குஞ்சு பிறந்த குஞ்சு. இப்போ நம்ம பறவைகள்லாம் வந்து வந்து அங்கிட்டு குளிர் காலம் இருக்கும்போது இங்கிட்ட வந்து இனப்பெருக்கத்துக்கு வருதுல, அதே மாதிரியே வந்துடும் போல தெரியுது. அது நல்லா இங்கே இருந்து நல்லா வளர்ந்த பின்னாடி போயிருது, அந்த பின்னாடி இது வேறு இடம் போயிடுது. இப்போ அது முதற்கொண்டு பார்க்குற பாலத்து பக்கம் இப்போ நானும் கவனிக்கிறேன், அதே வந்து ரெண்டு ஒன்று எங்கே பார்க்க மாதிரி ஆயிருக்கு. நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருந்தது, அதுவும் இப்போ இல்லாமல் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது உலக அளவில் உள்ள கண்டுபிடிப்பு மனிதன் கண்டுபிடிச்ச எந்திரங்களும் அதுக்குடைய பாதிப்பு. இந்த அடைக்கலக்குரிய தான் அதே மாதிரி தான் சொல்கிறோம். வீட்டில் எங்கே பார்த்தாலும் இருக்கும் அதே மாதிரி கல் புரைக்கணுன்னு ஒரு குறி இருக்கும். நாங்களாம் சின்ன பிள்ளையில் கோலா வலையை வச்சு கடற்கரை வழி அப்படியே நூற்று கணக்கில் போவோம், அப்படியே செல்லன்னு போவோம், செல்லன்னு வரும். அது என்ன இறதிங்கன்னு நம்ம பார்க்கவே முடியாது. சும்மா அப்படியே தரையில் போட்டு போகணுமா அப்படின்னு என்ன தான் எடுக்கணும்னு தெரியாது. அது கோலாலையை வரும்போது பார்த்தா மொத்தமாக 48 வரும்போது தூக்கி இப்படி தான் 2 அது என்னென்ன என்ன முகச்சாடையெல்லாம் பார்த்தா ஒரு அபூர்வமாக இருக்கும். என்ன சொல்கிறது, இந்த சின்ன பிள்ளையில் இந்த குருவி ரொட்டி மாதிரிலாம் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க, அதில் அந்த வடிவம்லாம் வரும், அந்த ரொட்டி குருவி ரொட்டி ரொட்டி அதே மாதிரி அதனுடைய முகம்லாம் பார்க்க ரெக்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கும். பார்க்க பிடி கையில் பிடிச்சாலே வந்து நமக்கு பார்க்க ஒரு அவ்வளோ ஆர்வம் இருக்கும்னா, அது கூட 3-2 தான் கடற்கரையில் நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து பறவை இனங்களில் வந்து புல்லு கொஞ்சம் மீனவர்களுக்கு ஒரு தூதுவர் மாதிரி, அதே மாதிரியாக கடலில் வந்து இந்த பகுதியில் வந்து வந்து போய் வளர்ந்து பெரிய ஆளாகிறது, உற்பத்தி பண்ணி போகிறது இவங்க ரொம்ப ரொம்ப அரிதாக நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அது வருங்காலத்தில் இயற்கையிலுடைய மாற்றங்கள் மாறுற மாதிரி தெரியல. ஏன்னா மனிதனுடைய கண்டிப்பாக மேலும் மேலும் வந்து வளர்ந்துக்கிட்டு தான் போகுது. அதனால் சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் நம்ம சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் வந்து உலகத்தில் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு கம்மியான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது.
1: நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், நீங்கள் பேசுகிறதுக்குள்ளேயே 2-3 சிட்டுக்குருவி நம்மளை பார்த்துட்டு போயிடுச்சு. ரொம்ப நன்றி ஐயா அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
0: அதாவது என்னோட வந்து கேட்கறதுக்கு நான் தான் அந்த கடலோசி பற்றி ரொம்ப சொல்லணும். நல்ல நல்ல கருத்துக்களை இதை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த ஆர்வப்படுறீங்க நீங்கள். அதனால் உங்கள் ஆர்வத்துக்கு கடலோசி ஏற்படுத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
1: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நாத்திபோன்.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாத்திபோம். நம்மளோட பூமியில நிறைய உயிரினங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்மளே கூட பாலூட்டி இனத்தை சேர்ந்தவர்கள் தான். அது போக ஊர்ந்து போற விலங்குகள், நடந்து போற விலங்குகள், கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி எல்லாமே பூமியில வாழ்ற உயிரினங்கள் தான். இதுல நம்ம பார்த்த உடனே ரொம்ப பிரமிக்க வைக்கிற ஒரு உயிரினம் அப்படின்னா அது வந்து பறவைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பறவைகள் இனத்தை பத்தி பேசணும் அப்படின்னா பேசலாம் பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம், ஒரு நாள் பத்தாது. அவ்வளோ விஷயங்கள் இந்த பறவைகளை பத்தி பேசுறதுக்கு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு சின்ன உதாரணத்தை உங்ககிட்ட சொல்றேன். நம்மளுடைய தனுஷ்கோடி பகுதிக்கு பூனாரைகள் வரும், அதாவது ஃப்ளெமிங்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூனாரைகளை நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்தோன்னா அந்த கேமராவை நிப்பாட்டி வச்சுட்டு அந்த கேமராவோட லென்ஸ் அது வந்து போய்கிட்டே இருக்குது, கொஞ்சம் ஜூமில் போய்கிட்டே இருக்குது. நாங்கள் வந்து அந்த டிஸ்பிளேவை பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்த்ததுக்கப்புறமா தெளிவாக ஒரே ஒரு பூனாரையை மட்டும் அது பார்த்துச்சு. அந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தப்போ அப்படியே வாயை வந்து திறந்து பார்க்குற அளவுக்கு அந்த பூனாரைகளுடைய செயல்களும் சரி, அதோடைய அழகும் சரி, அது வந்து நம்மளை ரொம்ப பிரமிக்க வச்ச ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். அதோட கூட அதோடைய அழகு, திறமை, அதோட இனம், அதோட வளர்ச்சி, சில பறவைகள் கூடு கட்டுறது கூட அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ தூரத்துக்கு பறவைகளை பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு இருக்குது. சரி, நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்னென்ன பறவைகள் இருக்குது, என்னென்ன பறவைகள் சரணாலயம் இருக்குது, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ராமநாதபுரம் மாவட்டத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மணவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் என் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா, அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4
4: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாதிபோம். நம்ம ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்னா அது ஒரு நெய்தல் பகுதி, கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லிடலாம். என்னதான் ராமேஸ்வரம் வந்து நெய்தல் பகுதியா இருந்தாலும் அது இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பாலை மற்றும் நெய்தல் பகுதி. அதாவது பாலைனா வறண்ட நிலம் அப்படின்னு சொல்லலாம். 1910 அதாவது சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தோட எல்லைகள் வந்து விருதுநகர், சிவகங்கை, திருநெல்வேலியில கொஞ்ச பகுதி, அதே மாதிரி மதுரையில கொஞ்ச பகுதி, இது எல்லாத்தையும் அடக்குனா ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதி தான் நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம். தமிழ்நாட்டுல குறைந்த மழை பெய்யும் மாவட்டத்துல நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டமும் ஒண்ணு. வைகை, குண்டாறு, சருகுனி ஆறு இந்த மாதிரி மூன்று முக்கியமான ஆறுகளும் இங்க இருக்கு. நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அதை வந்து நீங்க புத்தக கண்காட்சியில எல்லாம் பார்த்திருக்கலாம், முகவை சங்கமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முகவை அப்படின்றது ராமநாதபுரத்துடைய இன்னொரு பெயர். அதாவது இந்த முகவை அப்படின்னு ஏன் பேர் வச்சிருக்காங்க, வைகை ஆறு தன்னுடைய முகத்தை மட்டும் காட்டிட்டு போறதுனால முகவை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம வந்து நிறைய டிவில எல்லாம் பார்ப்போம், இன்னைக்கு மேட்டூர் அணைக்கு இவ்வளவு நீர் வரத்து வந்திருக்கு, இதோட நீர் இருப்பு இவ்வளவு இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி முல்லை பெரியாறு அணை அப்படின்ற ஒரு அணையும் இருக்குது. இந்த முல்லை பெரியாறு அணை கட்டுறதுக்கு காரணமே நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். 19ஆம் நூற்றாண்டுல நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம் உட்பட தென் மாவட்டங்கள் வந்து 11 முறை பஞ்சத்துல அடிபட்டது. இந்த 11 முறை பஞ்சத்துக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் ஆட்சியில வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு நம்ம எப்படி தண்ணீர் கொண்டு வர்றது அப்படின்னு யோசிச்சு பெரியாறு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நதி வந்து கேரளால இருந்து வருது. அந்த ஆறையும் நம்மளுடைய வைகை ஆறையும் இணைச்சு அதுக்கப்புறமா நம்ம ராமநாதபுரத்துக்கு தண்ணீர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தாங்க. அந்த நேரத்துல கட்டப்பட்டது தான் நம்மளுடைய முல்லை பெரியாறு அணை. சரி, பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொன்னோம்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு வந்து முதல் ஞாபகம் வருது வேதாரண்யம், அதுக்கப்புறமா கோடியாக்கரை, இந்த ரெண்டு இடமும் ஞாபகம் வரும். ஆனா நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் நிறைய பறவைகள் சரணாலயம் இருக்குது. அது என்ன அப்படின்றத சொல்றேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல சிறப்புகள் இருக்குது. புராணங்கள் வரைக்கும் இடம்பெற்ற ஒரு மாவட்டம் அப்படின்னா அது ராமநாதபுரம். இங்கே தான் வந்து யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட உயிர்கோள காப்பகம், அதாவது மன்னார் உயிர்கோள காப்பகம் வந்து நம்மளுடைய பகுதியில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பறவைகள் சரணாலயமும் இருக்குது. இப்போ பறவைகள் சரணாலயம் ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, மொத்தமாக 5 பறவைகள் சரணாலயம் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்திலேயே அதிக பறவைகள் சரணாலயம் உள்ள ஒரு மாவட்டம் அப்படின்னா அது நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன பறவைகள் சரணாலயம் இருக்குது? சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம், தஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம், மேல் செல்வனூர் கீழ் செல்வனூர் பறவைகள் சரணாலயம், தேர்தங்கள் பறவைகள் சரணாலயம், சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம், இது மாதிரி 5 இடங்கள்ல பறவைகள் சரணாலயம் இருக்குது. இதுல கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் வந்து கிட்டத்தட்ட 48 ஹெக்டேர் அளவு. இதை வந்து 1989 வருஷம் பறவைகள் சரணாலயமா அறிவிச்சாங்க. அதே மாதிரி சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம், இதுவும் 48 ஹெக்டேர் அளவுக்கு இருக்குது. இதையும் 1989 வருஷத்துல தான் பறவைகள் சரணாலயமா அறிவிச்சாங்க. மேல் கீழ் செல்வனூர் பறவைகள் சரணாலயம், இது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சரணாலயங்கள்ல ஒண்ணு. இதோடைய மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 5.63 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்மளுடைய சாயல்குடி பக்கத்துல இருக்குது. அதே மாதிரி தேர்தங்கள் பறவைகள் சரணாலயம் 29.30 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. இதை 2010 வந்து பறவைகள் சரணாலயமா அறிவிச்சாங்க. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா 65 வகையான பறவைகள் இந்த தேர்தங்கள் பறவைகள் சரணாலயத்துக்கு வருது. சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம், இந்த பறவைகள் சரணாலயம் 230.49 ஹெக்டேர் அளவுக்கு இருக்குது. இதுல அதிகபட்சமா 123 வகையான பறவைகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது தவிர்த்து நம்மளுடைய பகுதிகளுக்கு இன்னும் நிறைய பறவைகள் வருது. அது என்னென்ன அப்படின்றத சொல்றேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு தான் இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னும் புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாத்திபோம். நம்ம தமிழ்நாட்டுல கிழக்கு கடற்கரையோரத்துல அமைஞ்சிருக்கிற பல மணல் மேடுகள், தீவுகள், முகத்துவார பகுதிகள், அலையாத்தி காடுகள், இது எல்லாமே பறவைகள் வாழ்ற ஒரு வாழிடமா இருக்குது. நம்ம பகுதிகளுக்கு வர்ற பறவைகள் எங்கெங்க இருந்துலாம் வருது? இப்போ ஒரு ஐயா சொன்னாங்க, ஆஸ்திரேலியால இருந்துலாம் இந்த பறவைகள் வருதுன்னு சொல்றாங்க நமக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் பல இடங்கள்ல இருந்து நம்மளுடைய பறவைகள் வலசைகளா நம்மளுடைய பகுதிகளுக்கு வருது. உதாரணத்துக்கு வந்து ஆர்க்டிக் பகுதி, யுரேஷிய கண்டம், இந்த மாதிரியான பறவைகள் வந்து இங்க வருது. என்னென்ன பறவைகள்னா, கடல் காகங்கள், ஆளாக்கள், வாத்துக்கள், பூநாரைகள், இது எல்லாமே இந்த பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பறவைகள். தென்மேற்கு கடலோர பகுதியில கொடியாக்கரைக்கு அப்புறமா அதிகமான பறவைகள் வர்ற ஒரு இடம் அப்படின்னா அது நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 260 வகையான பறவைகள் இருக்குது. இதில் 160 வகையான பறவைகள் பரவலாக நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பூநாரைகள் அப்படின்றது வந்து நம்மளுடைய பகுதிக்கு வருடா வருடம் வரக்கூடிய ஒரு பறவை அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பூநாரைகள் 1980களில் பார்த்தோம் அப்படின்னா 13,000 வரைக்கும் இந்த பூநாரைகளுடைய வரத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2000 அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அது 4,000 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பறவைகளுடைய எண்ணிக்கை குறையிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு யோசித்தோம்னா, அதுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்களுக்காக இந்த பூநாரைகள் நிறைய வேட்டையாடப்பட்டிருக்கு மனிதர்களால். அதனால தான் இதோடைய எண்ணிக்கை வந்து தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்மளுடைய ராமேஸ்வரம் தனுஷ்கோடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பூநாரைகள் வர்ற நேரத்தில் அங்கே வந்து அதிகமான ட்ரோன் வந்து பறக்க விடுறாங்க. அதுவும் வந்து ட்ரோன் வந்து ரொம்ப ஹைட்டில் பறந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து கம்மியான தூரத்தில் பறக்கிறதுனால அந்த பறவைகள் வந்து பறந்து போகிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுது. தனுஷ்கோடியில் ஒரு பெரிய அலை வந்துச்சு. இந்த மாதிரி வரும்பொழுது இந்த பூநாரைகள் எல்லாமே மொத்தமாக பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா திரும்பி அங்கே வரவே இல்லை. அதனால நம்ம கூட வாழ்கிற ஒரு உயிரினமான பறவைகளை நம்ம மதிக்கணும். எஸ் ராமகிருஷ்ணன் அழகாக சொன்னார், பறவைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள எவ்வளவோ இருக்கிறது. எந்த பறவையும் தன் தேவைக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைப்பதில்லை, அலைந்து திரிய அழுத்து கொள்வதும் இல்லை. பறவை தன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் புதிதாய் தொடங்குகிறது அப்படின்னு சொன்னாரு.

0: தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: SAFM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 9 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஓடியாடி களைச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ராமன் செல்வராஜ் எழுதின தேவை உள்ளவரைதான் உறவா. கதை கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள் நினைச்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைக்குள்ள நுழையலாமா? மீனா, அவளுக்கு ரொம்ப திமிரடி. பாத்தியா, நம்மள பார்த்தும் பாக்காம போறா. டிவியில செய்தி வாசிச்சா பெரிய ஸ்டார் நினைப்பா. ஏன், நம்மளெல்லாம் பார்த்தா அவளுக்கு ஒரு ஆளாவே தெரியலையோ அப்படின்னு தன் கூட படிச்ச கல்பனாவை பத்தி மீனா கிட்ட அபிராமி கோபத்தோடு சொல்லிட்டு இருந்தாங்க. அபிராமி, அவ எப்படி போனா உனக்கு என்ன, அவளுக்கு என்ன அவசரமோ, அதுக்காக நம்ம ஒருத்தவங்களை பார்த்த உடனே தப்பா புரிஞ்சுக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நீ 1000 தான் சொல்லு, ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியாது. என்ன, 1 வருஷம் 2 வருஷம் பழக்கமா என்ன? 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு ஒத்துமையா இருந்திருக்கோம். ஒன்னா படிச்ச காலத்துல இருந்து ஒன்னா விளையாண்ட காலம் வரைக்கும் எல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. வசதி வாய்ப்பும் பேரும் புகழும் வந்துட்டா பழசெல்லாம் மறந்துடுவாங்களா? கண்ணு முன்னாடி குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறேன், பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கல, என்னடி எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்கல, அவ பாட்டுக்கு போறா. அபிராமி, நீ சொல்றதெல்லாம் ஓகேதான். 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்னா முன்னா பழகிருக்கோம், பாசமா இருந்திருக்கோம், ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்திருக்கோம், எல்லாம் சரி. ஆனா இப்ப காலம் உருண்டோடி போச்சு. அவ ஒரு பாதையில போயிட்டா நம்ம ஒரு பாதையில வந்துட்டோம். இப்ப போயிட்டு நீ எல்லாத்தையும் மறந்துட்ட, நீ பழைய மாதிரி எங்க கிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு போய் சண்டை போட சொல்றியா? அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்போ நீ நினைச்சிட்டு இருக்கியா நம்ம 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கோம்னு? பெருசாகியாச்சு, ஞாபகம் இருக்குல்ல உனக்கு எல்லாமே. இன்னொன்னு சொல்லவா? என்ன சொல்ல போற? அவளுக்கு சப்போர்ட்டா பேசுவ, நான் பேசுறதெல்லாம் தப்புன்னு சொல்லுவ, அதானே? நீ என்ன சொல்றியோ சொல்லு, நானும் அதை கேட்டுக்கறேன். இங்க பாரு அபிராமி, ஒருத்தவங்களை பார்த்த உடனே தப்பா எடை போடுறது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம் தெரியுமா? கல்பனாவை நீ இன்னைக்கு பார்த்து இப்படி கோவப்படுற, ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? 4 மாசத்துக்கு முன்னாடி நானும் அவளை பார்த்தேன், ஆனா அவ என்கிட்ட எப்படி நடந்துகிட்டா தெரியுமா? எப்படி நடந்துகிட்டா? உன்கிட்ட வந்து பேசினாளா? சொல்றேன், முதல்ல அந்த டீ கடை பெஞ்ச்ல வந்து உட்கார், அங்க கூட்டம் இல்லாம இருக்கு. முதல்ல டென்ஷன் ஆகாத, நீ பாக்குற எல்லாமே தப்பு தப்புன்னு முடிவு பண்ணிட்டு இருக்காத, முதல்ல என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டு அந்த டீ கடைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. சொல்லி சொல்லு, நீ சொன்ன டீ கடைக்கு வந்து உட்கார்ந்துட்டேன். என்ன சொல்ல போற அவளை பத்தி? அவளை பத்தி இப்ப புராணம் பாட போற அதானே? அபிராமி, தேவையில்லாம பேசாத. 4 மாசத்துக்கு முன்னாடி நானும் கல்பனாவ மயிலாப்பூர் பஜார்ல பார்த்தேன். அங்க ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. அவ காரில் வந்திருந்தா அன்னைக்கு என்ன பார்த்ததுமே என்கிட்ட ஓடி வந்து சிரிச்சுக்கிட்டேன். கைய பிடிச்சு என்ன பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்குக்கும் கூட்டிட்டு போனான். 1.5 மணி நேரம் அரட்டை அடிச்சு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் பக்கத்துல ஏதோ ஒரு கெஃபே இருந்துச்சு, அங்க போய் நல்லா டிஃபன் சாப்பிட்டோம். பில்லெல்லாம் அவதான் கட்டினான். 1 ரூபாய் என்ன செலவு பண்ண விடல. அவளோட பேச்சு ரொம்ப இயல்பா இருந்துச்சு. பேர் வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு, பதவி வந்துருச்சுன்னு அவ தலைக்கு மேல ஆடல, தன்னடக்கத்தோட இருந்தா. எனக்கும் அவளை 15 வருஷத்துக்கு அப்புறமா சந்திச்சு பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கே அப்படி நடந்துகிட்டான்னு என்னால சத்தியமா யூகிக்க முடியல. அதனாலதான் சொல்றேன், ஒருத்தவங்களை எடுத்தோன்னே தப்பா முடிவு பண்றது என்ன பொறுத்த அளவுக்கு தப்பான செயல்தான். அவங்களுக்கு என்ன அவசரமோ என்ன சூழலோ அது எதையுமே தெரிஞ்சுக்காம நம்ம பாட்டுக்கு ஒண்ணு முடிவு பண்ணிட முடியுமா? அப்படியா சொல்ற? உனக்கு இப்படி நடந்துச்சுன்னு நீ சொல்றப்போ என்னால அதை புரிஞ்சுக்கவே முடியல. கல்பனாவோட வீட்டு அட்ரஸ் அப்புறம் அவளோட போன் நம்பர்னு எல்லாமே என்கிட்ட இருக்கு. இப்ப நான் என்னோட பர்ஸ கொண்டு வராதனால அவளோட விசிட்டிங் கார்டையும் எடுத்துட்டு வர முடியல. அதனால என்ன, வீட்டுக்கு போயிட்டு அவகிட்ட பேசிட்டு உனக்கு போன் பண்றேன். நீ உன்னோட போன் நம்பர் அவளுக்கு கொடுக்க முதல்ல ரெடியா? கல்பனா உன்கிட்ட பேசினானா? நீ அவகிட்ட பேசவியா முதல்ல? அதப்படி பேசாம இருப்பேன். அவ பேசினா நான் பேச போறேன், ஆனா நானா போய் வலுக்கட்டாயமா பேச மாட்டேன்ப்பா. அப்புறம் என்னோட தனிமரியாதை என்ன ஆகுறது? உங்களுக்கு பேர் வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சுன்னா நான் கண்ணுக்கு தெரிய மாட்டேனா? எனக்கு கால் பண்ணி பேச சொல்லு. அவ பேசினானா நான் பேசுவேன். அதே பழைய கல்பனாவா பேசினானா மட்டும்தான். வித்தியாசமா கொஞ்சம் தலக்கணத்தோட பேசினான்னு வை, போன் அப்படியே வச்சிருவேன். உனக்கு வேணா அவ பழக்கப்பட்டு போயிருக்கலாம், ஆனா எனக்கு அவ பழக்கப்படலப்பா. நான் கல்பனான்னு இல்ல, யார் என்கிட்ட மனசு விட்டு வெளிப்படையா பேசுறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் நல்ல சகஜமா பேசுவேன். நீ அவகிட்ட முதல்ல என் போன் நம்பரை கொடு, அவ எனக்கு முதல்ல போன் பண்ணட்டும், அப்புறமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அபிராமி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. தேவை உள்ளவரைதான் உறவா அப்படின்ற கதையை அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

0: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கக்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க. உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிள் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு மகனம் தேவர் உதவி அப்படின்னு ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வச்சதைய அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: தீக்கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களை
6: நடத்தணுமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்காகவே இருக்க 10-500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லாஞ்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
7: பெண்களுக்கு
8: ஐப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
7: ஐப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
9: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
10: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. அபிராமி, நீ சொன்ன மாதிரியே நான் கல்பனா கிட்ட பேசுறேன். அவ பேசினான்னா நீ அவகிட்ட சகஜமா பேசு. மனசுல எதையும் வச்சுட்டு கோபதாபத்தோட பேசுறாத. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். எனக்கும் இங்கிதம்லாம் இருக்கு. என்கிட்ட யார் எப்படி பேசுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி நானும் பேசுவேன். நீ முதல்ல என்னை பத்தி நல்ல விதமா சொல்ல, எடுத்தோடனே என்னை பத்தி நெகட்டிவாலாம் பேசுறாத. நான் அவன் மேல கோவத்துல இருக்கேன், அவகிட்ட பேசாம இருக்கேன்லாம் சொல்லிடாத. சரி சரி, நீ என்ன சொல்றியோ அதே மாதிரி பேசுற. முதல்ல நீ டென்ஷன் ஆகாம இரு. இப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா? சாயந்தரம் பாரு, கல்பனா கிட்ட இருந்து உனக்கு போன் வரும். அதுக்கப்புறத்துல இருந்து நீங்க பழையபடி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவீங்க. அப்புறம் என்ன மறக்காம இருங்க, அது போதும். நல்லா பேச கத்துக்கிட்டமேனா, நீ பேசுற மாதிரி எல்லாரும் என்கிட்ட பேசுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்க முடியல. முதல்ல கல்பனா எனக்கு போன் பண்றாளான்னு பாப்போம், அப்புறமா முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு அபிராமி சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாயந்தரம் 6 மேலயும் ஆச்சு. மீனா கல்பனாக்கு போன் பண்ணி அபிராமிய பத்தி பேசினாங்க. மீனா கிட்ட பேசின உடனே கல்பனா அவங்க நம்பரை வாங்கிட்டு அபிராமிக்கு தான் போன் பண்ணாங்க. புது நம்பர்ல இருந்து போன் வரவும், அபிராமிக்கே அது கல்பனா கிட்ட இருந்து வந்த போன் தான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஃபுல் ரிங் அடிக்கவும் அவங்க அதை எடுக்காம வேணும்னு தாமதப்படுத்தினாங்க. நல்லா போன் அடிக்கட்டும், அப்பதான் என்னோட அருமை என்னன்னு அவளுக்கு தெரியும். அவ மட்டும்தான் பிஸியா இருப்பாளா, நானும் தான் பிஸியா இருப்பேன். போன முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு ரிங் என்ன, நாலஞ்சு மிஸ்டு கால் ஆகுற வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துருப்பேன். அவன் நல்லா வெயிட் பண்ணட்டும், அபிராமினா யாரு நினைச்சுக்கிட்டா, நானும் பிஸியான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனை தனக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு ரிங் அடிக்க அடிக்க அதை எடுக்காம அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா கல்பனா கொஞ்சம் கூட சோர்வடையாம திரும்ப திரும்ப அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கால் வந்துச்சு, அதை அவங்க எடுக்கல. செகண்ட் டைம் கால் வரவும் அப்பதான் அவங்க அந்த போனையே எடுத்தாங்க. அதுவும் ரொம்ப அலட்சியமா பேசினாங்க. ஹலோ, யாரு? இது அபிராமியோட நம்பரா? ஆமா, பேசுறது அபிராமியா? அட ஆமாங்க, நீங்க யாரு? முதல்ல என் பேரு கல்பனா. அபிராமி, நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், ஏன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? எல்லாம் ஞாபகத்துல இருக்கு, இப்பதான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சனா? மீனா சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ஜீவன் இருக்கிற விஷயமே உனக்கு தெரிஞ்சிச்சோ? கண்டு காணாமலும் அன்னைக்கு போற? ஐயோ அபிராமி, நீ தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்க. இங்க பாரு, அன்னைக்கு நான் இருந்த அவசரத்துக்கு கையும் உடல, எனக்கு காலும் உடல, சுடுதண்ணி ஊத்துன மாதிரி போயிட்டு இருந்தேன். 9:00 எனக்கு நியூஸ் வாசிக்கணும், 8:55 ஆச்சு, 5 நிமிஷத்துல நான் உள்ள இருக்கணும். என்ன பண்ண சொல்ற சொல்லு? உன்னை பாத்திருந்தாலும் என்னால இங்க நின்றுட்டு இருக்க முடியாது, அதான் வேகமா போயிட்டேன். ஓ, அப்ப நீ அவசரமா போனதுனாலதான் எனக்கு கண்டுக்காம போனியா? அட ஆமா, நான் ஏன் உனக்கு கண்டுக்காம போறேன்? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீயா ஒண்ணு முடிவு பண்ணிக்காத. மீனா சொல்லும் போதே என்ன கவனிச்சிருந்திருக்கணும். நீ ஏதோ மனஸ்தாபத்துல இருக்கேன்றது கூட சரியா புரிஞ்சுக்காம உன்கிட்ட எப்பயும் போல கால் பண்ணது என்னோட தப்புதான். உன் மனசுல இவ்வளவு சலனம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அகைன் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். மீனாவோட நான் கஃபே போன மாதிரி உன்னையும் நான் கூப்பிட்டுட்டு கஃபே போறேன். ஏன், நம்ம மூணு பேரும் ஒன்னா வெளியில போலாம், ஒரு நாள் ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் சரிதான், முதல்ல நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, எங்க வேலை பார்த்துட்டு இருக்க, எனக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்ல அப்படின்னு அபிராமி எல்லாமே தெரிஞ்சும் எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது கல்பனாக்கு தன் ஃப்ரெண்டை எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல. அவங்களுக்கு ஈடு கொடுத்து இவங்களும் பேசிக்கிட்டே போனாங்க. இப்படிப்பட்ட நிலையில கதையில அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? சொல்றேன் சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: பத்து ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய், என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளிக் கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அன்பு உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. கல்பனா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கேட்ட கேள்விக்கு பதிலே இல்ல. எங்க வேலை பாக்குற, என்ன வேலை பாக்குற? அது வந்து ஒரு பிரபலமான நியூஸ் சேனல்ல நியூஸ் ரீடரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லபடியா வேலையும் போயிட்டு இருக்கு. ஓ, அது சரி. பதிலுக்கு நான் என்ன வேலை பாக்குறேன்லாம் கேட்க மாட்டியா? சாரி சாரி, நீ என்ன வேலை பாக்குறேன்னு சொல்லு. நான் ஒரு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கும் அது பிடிச்ச வேலை, நல்ல சம்பளம். சூப்பர் சூப்பர், நல்ல வேலை பாருங்க, சந்தோஷமா இருங்க. எப்பயாச்சும் ஃப்ரீயா இருந்தனா எனக்கு கால் பண்ணு, கண்டிப்பா நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். உன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு என்ன தப்பா மட்டும் நினைச்சிடாத. அன்னைக்கு நான் இருந்த அவசரத்துக்கு உன்னை பார்க்க கூட என்னால முடியல. அன்னைக்கு நானே லேட் பண்ணிட்டேன். கூட கொஞ்சம் லேட் பண்ணிருந்தேன்னா அன்னைக்கு சமத்தியா திட்டு வாங்கியிருப்பேன். அதான், வேற ஒண்ணும் இல்ல. நம்மளோட நட்பெல்லாம் நான் மறந்துடுவேனா? சின்ன பிள்ளையில நம்ம எவ்வளவு ஒத்துமையா இருந்தோம், அதெல்லாம் நான் அவ்வளவு ஈஸியா மறக்கிற ஆளே இல்ல. தேவை உள்ளவரதான் நட்பும் உறவும்னா அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்ல. ஒன்னு மட்டும் சொல்றேன் அபிராமி, உன் மனசு மட்டும் நீ எப்பவுமே பக்குவப்படுத்திக்கும். என்னதான் நமக்கு வயசானாலும் நம்மளோட உள்ளம் எப்பவுமே குழந்தை மாதிரிதான். அது சமயத்துல எதிர்பார்த்த மாதிரி நடக்கலன்னு வை, துவண்டு போய் அழ ஆரம்பிச்சிடும். அது கண்ணீரா வெளிப்படலாம், கோபமா வெளிப்படலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒருத்தவங்களோட சூழலை புரிஞ்சுக்காம அவங்க நமக்கு தப்பு நினைச்சிருப்பாங்க, அவங்க தப்பான எண்ணத்தோட இருந்திருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறது பயங்கரமான தப்போ தப்பு. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. மீனா சொல்லும் போதே நான் கணிச்சிட்டேன், உன் மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்குன்னு. இப்ப அதை தேர்ந்திருக்கும் நினைக்கிறேன். என்ன அமைதியா இருக்க? இப்பவும் என் மேல உனக்கு கோவம் இருக்கா? இருந்தா திட்ட கூட செய், எனக்கு கவலையே இல்ல. ஏன்னா நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. கோவம்லாம் இல்ல. சரி, எப்ப மீட் பண்ணலாம் நம்ம எல்லாரும்? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம ஒன்னா இருக்கணும். அது எப்படி சொல்றது, காலையில நம்ம பீச் போயிட்டு அப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு மதியானம் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் படத்துக்கு போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு ஈவினிங் திரும்ப பீச்சுக்கு போயிட்டு இல்லைன்னா ஏதாச்சும் சுத்தி பாக்குற இடம் இருந்துச்சுன்னா அங்க போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துருவோமா? எப்படி நம்ம பிளான், நல்லா இருக்கா? அதெல்லாம் ஓகேதான், பட் லீவ் கிடைக்குதான்னு பாக்கணும். சண்டேஸ்ல போலாமா? ஞாயிற்றுக்கிழமை நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். நீங்கெல்லாம் எப்படி? மீனா கிட்ட நான் கேட்டுக்கிறேன், நீ சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை நீ ஃப்ரீயா? ஞாயிற்றுக்கிழமை நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். சரி, நம்ம காலையிலே போலாம். எப்ப கிளம்புறோம், எங்க கிளம்புறோன்றத தெளிவா சொல்லிரு. முன்ன பின்ன ஆச்சுன்னா அப்புறம் நான் அதுக்கும் டென்ஷன் ஆயிருவேன். அப்படிலாம் ஒன்னும் நடக்காது. நானும் மீனாவும் நீயும் நல்லா பிளான் பண்ணிப்போம். அகைன் நம்ம பிக்ஸ் பண்ற இடம் பிக்ஸ்டு தான், அதுக்கப்புறம் அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஓகே, நீ போயிட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடு, எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு கல்பனா சொன்னதுக்கு அப்புறம் தான் அபிராமிக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், ஞாயிற்றுக்கிழமை அங்க சுத்தி பாக்குறதுக்கு வெளியில போயிருப்பாங்களா இல்லையான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க, பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. ஞாயிற்றுக்கிழமையும் ஆச்சு. மீனா, கல்பனா, அபிராமின்னு மூணு பேரும் அன்னைக்கு வெளியில சுத்தி பாக்குறதுக்கு ரொம்ப ஆயத்தமா கிளம்பிட்டாங்க. மூணு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டாங்க. ஊதா கலர் சுடிதார்னா மூணு பேரும் ஊதா கலர் சுடிதார் தான். அவங்களோட வளையல், தோடு, அப்புறம் செயின்னு எல்லாமே ஊதா கலர்ல தான் இருந்துச்சு. ரொம்ப அழகா லட்சணமா மூணு பேரும் ரெடியாகி வெளியில போறதுக்கும் வந்துட்டாங்க. ஒன்னா மூணு பேரும் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒவ்வொருத்தரோட முகத்திலயும் அப்படி ஒரு சந்தோஷம். அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க எல்லாம் ஒன்னா சந்திக்கும் போது அந்த நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லாம இருந்துச்சு. மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்ததுக்கு அப்புறம் அன்போடு கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சு முதல்ல பீச்சுக்கு போனாங்க. பீச்சுக்கு போயிட்டு அங்க இருக்கிற கடல் அலைகளை அழகா ரசிச்சபடி அப்படியே உட்கார்ந்து ஆளுக்கு ஒரு சுண்டல் வாங்கி சாப்பிட்டாங்க. பொடி நடையா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது குதிரை சவாரியும் வந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆள் மாத்தி ஆள் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் குதிரை சவாரியில சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் நல்ல போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு பீச்ல அவங்களோட காலை பொழுத கழிச்சாச்சு. காலை உணவையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மதியான சாப்பாட்டுக்கு ஒரு ஹோட்டலுக்கும் போயிட்டாங்க. அபிராமி எங்கெங்க போகணும்னு ஆசைப்பட்டாங்களோ அங்க எல்லாத்துக்கும் கல்பனா அவங்க ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போனாங்க. மதியான சாப்பாட்டை முடிச்சதுக்கு அப்புறம் தியேட்டர் போய் படம் பார்த்துட்டு ஷாப்பிங் மால் போய் அங்க பிடிச்ச பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு நல்ல சந்தோஷமா அந்த நாளை என்ஜாய் பண்ணாங்க. கல்பனாக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த நாள் முழுக்க இருக்கணும்னு ஆசை. ஆனா பொழுது சாயிர நேரம் வந்ததும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அலர்ட் ஆகியாச்சு. அவங்கவுங்க வீட்டுக்கு போகணும்ல. நேரம் ஆனனால ஆட்டோ பிடிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட பிரியாவிடை கொடுத்துட்டு அவங்கவுங்க எங்கெங்க போனமோ அங்கங்க போய் இறங்கியாச்சு. உண்மையிலேயே கல்பனாக்கும் சரி, மீனாக்கும் சரி, அபிராமிக்கும் சரி, அந்த நாள் மறக்கவே முடியாத ஒரு நாள். அன்னைக்கு நல்ல அவங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்காங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி சந்தோஷமா சுத்தி பாக்குறதுக்கு கிளம்பிடுவாங்க. பெண் தோழிகளுடனான ஒரு பயணம் எப்பவுமே அலாதியான இன்பங்கள் நிறைஞ்சதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை கொட்டி தீக்கிறதா இருக்கட்டும், தனக்கு பிடிச்ச ஒண்ண தன்னோட ஃப்ரெண்டு வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், தன்னை நல்லா பாத்துக்கிற பெண் தோழிகள் எல்லாமே ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் வரம் தான். அந்த மாதிரிதான் அபிராமிக்கும் மீனாக்கும் கல்பனாக்கும் இருந்துச்சு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆகஸ்ட் 15 இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை FM 90.4 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாடு நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
2: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
1: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
2: இந்த தரேன் பாரு.
1: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
2: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
1: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
2: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
0: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: பத்தி. மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி, ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏமாச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மளை கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது 11:11 வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலா வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற வெளிநாடு வேலைக்கு போறவங்க விசாவோட சேர்த்து இன்சூரன்ஸ் இருக்கானு செக் பண்ணிக்கணும். போகும்போது மறக்காம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போற அதோட டீடைல்ஸ், ஏதாவது அவசரம்னா யாருக்கு போன் பண்றது, விசா பாஸ்போர்ட் காப்பின்னு எமர்ஜென்சினா உடனே உன்னை கான்டாக்ட் பண்ற மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ வீட்டுல கொடுத்துட்டு போ. அப்பனாதான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும், அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: கத்தாழங்காட்டு வழி

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: நீ வேற வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
1: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
0: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
1: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னும் புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டர், ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. காயம் பட்டா உடனே ஆறக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு தெரியுமா? ஆனா அதுலதான் ஒரு விஷயமே, மொத்தம் மூணு உறுப்பு இருக்குது. அதுல முதல் உறுப்புன்னு பார்த்தா கல்லீரல். இயற்கையாவே நம்மளுடைய கல்லீரல் ஒரு சூப்பர் பவர் உள்ள உறுப்பு. ஏதோ ஒரு காரணத்தினால 70% டேமேஜ் ஆகுது அப்படின்னு அதை வெட்டி எடுத்துட்டா கூட மறுபடியும் வளரக்கூடிய ஒரு திறமையுமே வச்சிருக்குது. ரெண்டாவதா இருக்கிறது கார்னியா. என்னடா வித்தியாசமான உறுப்பு பேரா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நம்மளுடைய கண் விழிப்படலம் தான். இதுல ஏதோ ஒரு சின்ன கீறல் விழுகுது அப்படிங்கிற பட்சத்துல 24-48 மணி நேரத்துக்குள்ளேயே சரியாகிருமா. மூணாவதா இருக்கிற மிக முக்கிய உறுப்புன்னு பார்த்தா அது நம்மளுடைய நாக்கு தாங்க. அதிக அளவுல ரத்த நாளங்களும் ரத்த ஓட்டமும் இருக்கிறதோட மட்டும் இல்லாம செல் வளர்ச்சி அதிகமான உமிழ்நீர் சுரப்பு இருக்கிறதுனால நாக்குல காயம் ஏற்பட்டா கூட தன்னைத்தானே சரி செஞ்சுக்க கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது நம்மளுடைய நாக்கு அப்படின்னே சொல்லலாம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசன.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்று பூவே உனக்காக மற்றும் அவள் வருவாளா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று பூவே உனக்காக மற்றும் அவள் வருவாளா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று பூவே உனக்காக மற்றும் அவள் வருவாளா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒன்னும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. கமான்.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற

0: இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறதை விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 2 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்காய், பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டிய யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் பிரவுன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏ, நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மா

0: ஆகஸ்ட் 15 இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாடு நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பத்து ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளிக் கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னும் புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லா வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை. அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சாமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கீந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 180 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுன.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மனவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் என் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா, அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல்.